0: அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்வோம்.
1: Let us be seated.
0: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
1: Few minutes, let us meditate and we go for the Lord's Alleluia.
0: Communion. ஜெபம் செய்ய வேண்டும்.
1: We have to pray.
0: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
1: We have heard the message.
0: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
1: The Christian world and everyone used to say you have to pray.
0: தானியேல் போல ஜெபிக்கணும்.
1: You have to pray like Daniel.
0: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
1: Like Esther we have to pray.
0: எல்லா அந்த செய்திதான்.
1: Everywhere that is the message.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
1: Are you praying? When I ask, they you say I will pray.
0: காலையிலயும் ஜெபிக்கிறோம் மாலையிலயும் ஜெபிக்கிறோம்.
1: We pray in the morning and evening.
0: தூங்க போகும்போது பிசாஸ் வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
1: Before we sleep, we pray the Satan should not disturb.
0: சாப்பிடும்போது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
1: When we eat, we pray for the blessing.
0: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
1: When the problems come, we pray for the problems.
0: அநேகர் ஜபம்னு சொன்னால் எதை பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: Prayer means they think that when we get problems, we have to pray.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
1: the promise of God today,
0: நான் உன்னை விடுவிப்பேன்,
1: I will deliver you.
0: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
1: The Lord says I will deliver you.
0: இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையிலே சிக்கியிருந்தாலும் சரி,
1: whatever may be the debts you have,
0: அல்லது சத்துருடைய போராட்டத்திலே சிக்கியிருந்தாலும் சரி,
1: maybe struggle with satanic problems,
0: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
1: maybe war against you,
0: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
1: The Lord says I will deliver you.
0: நான் உன்னை தப்புவிப்பேன்.
1: I will deliver you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 15 and
0: 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
1: I will deliver you from the wicked people.
0: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
1: I will deliver you from the mighty people.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
1: whenever we come to the presence of the Lord,
0: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே,
1: whenever we hear the word,
0: ஜெபிக்கும் பொழுதே,
1: when we pray,
0: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
1: Bondages are broken.
0: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
1: The bondages are loosened.
0: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord is loosing your bondages.
0: விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Dear
1: children of God,
0: through
1: this promise of God, in your life,
0: in
1: some areas,
0: the
1: Lord gives the deliverance. The Lord Jesus Christ,
0: when he
1: was doing ministry in the
0: earth, in the earth, Luke 13:11 we read, ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
1: 18 years when woman was bowing down, she could not.
0: இயேசு அவளை கண்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
1: Jesus said you are delivered from your infirmities.
0: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
1: Immediately she started praising God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
1: The Satan bound her.
0: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
1: The Lord delivered from the bondage of
0: தேவன்
1: Satan.
0: கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
1: at this moment the Lord
0: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
1: Some weakness is possessing you.
0: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
1: whatever may be the weakness,
0: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: The Lord loses your,
0: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
1: The Lord is breaking the darkness of the devil.
0: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
1: maybe 1 year or 18 years,
0: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
1: My God is delivering.
0: Hallelujah.
1: You. Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
1: in Psalm 34:7 how the Lord is delivering you,
0: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
1: The angel of God comes down and deliver them.
0: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
1: when the righteous calls him,
0: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
1: Maybe trouble, lot of troubles for the righteous.
0: 17வது வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் 34:17
1: Psalm,
0: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
1: The Lord deliver them from all kinds of fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
1: not only from your weaknesses,
0: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்,
1: from your oppressions.
0: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்,
1: the righteous will be delivered from the oppression.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of God,
0: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
1: at the time of trouble,
0: நெருக்கமான நேரங்களிலே,
1: at the time of oppression,
0: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்,
1: the Lord is our fort.
0: அவர் அந்த நேரங்களிலே,
1: at that moment,
0: hallelujah,
1: hallelujah.
0: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
1: so many years the Lord was bearing you.
0: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
1: the psalmist says the witness.
0: 71:20 சங்கீதம்,
1: psalm 71:20,
0: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
1: I mean, from all kind of troubles you have delivered me.
0: சங்கீதம் 107:6 la vaasikkirom,
1: and psalm 107,
0: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார், விடுவித்தார்.
1: The Lord delivered them out of their troubles.
0: Hallelujah,
1: hallelujah.
0: இக்கட்டு என்று சொன்னால்,
1: the troubles mean,
0: எதிர்பாராத நேரத்திலே,
1: unexpected way,
0: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
1: unexpected things,
0: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
1: suddenly when it attacks you,
0: உன் சந்தோஷம்,
1: your joy,
0: உன்னுடைய சமாதானம்,
1: your peace,
0: உன்னுடைய அமைதல்,
1: your quietness,
0: எல்லாம் அந்த இடத்திலே குழம்பி விடுகிறது.
1: Everything is scattered.
0: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
1: There will be a great pain.
0: ஐயோ, என்னை யார் விடுதலை ஆக்குவார்,
1: who can be deliver me,
0: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
1: That kind of situation you face.
0: அதுதான் இக்கட்டு.
1: That is the trouble.
0: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
1: You cannot deliver yourself.
0: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே,
1: in God's people's life,
0: வரலாம்,
1: it may come.
0: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்,
1: what the Lord does.
0: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது,
1: psalm 54:7,
0: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார், எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
1: The Lord delivered me from all the troubles.
0: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்,
1: when we are oppressed,
0: இக்கட்டான நேரத்தில்,
1: at the time of trouble,
0: ஆபத்து நேரத்தில்,
1: in the time of dangers,
0: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்,
1: whenever we call him,
0: வசனத்தை அனுப்பி,
1: he sends the word,
0: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
1: இருக்கிறார்.
0: Hallelujah,
1: hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
1: The Lord's promise is very important.
0: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்,
1: whom the Lord delivers.
0: இங்கே நாம் வாசிக்கிறோம், மிக முக்கியமானது.
1: Here we read,
0: hallelujah,
1: importantly,
0: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது,
1: psalm 91:14,
0: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்,
1: since he desires upon me,
0: அவனை விடுவிப்பேன்,
1: I deliver him.
0: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம, நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட, ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
1: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
0: யார் கர்த்தர் விடுவிக்கிறாராம்,
1: whom the Lord delivers,
0: வாஞ்சையா இருக்கணும்,
1: those who are thirstful unto the Lord.
0: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க,
1: how many of you have come to the church interestingly?
0: Hallelujah. 8 மணிக்குன்னு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
1: 8:00 means they come 12:00.
0: 8 மணின்னு சொன்னா,
1: 8:00 means
0: வாஞ்சையா எத்தனை மணிக்கு,
1: with a great, with a desire,
0: 12 மணி,
1: they come at
0: 11 மணி,
1: 11:00,
0: 10 மணி,
1: 10:00.
0: யார் நம்ம கேட்க போறாங்க,
1: who is going to ask me?
0: நம்ம இஷ்டம்தான்,
1: it is our desire.
0: Hallelujah,
1: hallelujah,
0: hallelujah. சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
1: The conducting church is not ordinary.
0: பிரதர் பால் சொன்னார்ல,
1: பாஸ்டர் பால் said,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்,
1: it's a great burden,
0: ஒரு கர்ப்ப வேதனை,
1: it's a pain.
0: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Against God's ministry, a lot of things are coming.
0: ஊழியத்தை கெடுக்கலாம்,
1: how to affect the ministry,
0: இடிக்கலாம்,
1: how to break the church,
0: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம், யாரும் எழும்ப முடியாது, எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
1: Whoever comes against the ministry, the Lord will not allow.
0: தேவ ஜனமே,
1: oh God's people,
0: என்ன கேள்வி என்ன தெரியுமா,
1: my question is,
0: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க,
1: are you praying means how many of you,
0: கை உயர்த்துங்க,
1: come on you say,
0: எல்லாரோட கையும் உயரும், ஏன்னா எல்லாரும் ஜெபிக்கிறோம்,
1: you are all praying.
0: ஆனா அதல்ல கேள்வி,
1: that is not the question.
0: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்,
1: we are all praying.
0: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க,
1: how many of you praying with a great desire?
0: Hallelujah,
1: hallelujah.
0: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா அவசரமா கத்தாவே ஸ்தோத்திரான புகையில வந்து காத்துக்கொள்ளப்பட சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல,
1: பிஃபோர் த ஆபீஸ்,
0: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல,
1: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்.
0: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே, ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ளும் தூங்கினே ஜெபிக்கிறீங்க, அது இல்ல வாஞ்சி.
1: ஸ்லீப் யூ ப்ரே, தட் இஸ் நாட் டிசையர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா,
1: தி டிசையர் மீன்ஸ்
0: மான்கள் நீரோடு வாஞ்சித்து, எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
1: As the deer panteth for the water,
0: Alleluia.
1: You have to come.
0: அப்படி ஓடி வரீங்களா?
1: Are you running like that?
0: வாஞ்ச இருக்குதா உனக்கு?
1: Do you have that desire?
0: Alleluia. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
1: Elijah had that kind of thirst.
0: கருத்தாய் ஜெபித்தார்.
1: He prayed carefully.
0: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே,
1: since he prayed with a desire,
0: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து,
1: Elijah knelt down and
0: கருத்தாய் ஜெபித்தார்.
1: With the meaningfulness he
0: Hallelujah.
1: prayed.
0: உடனே மழை வந்தது.
1: The rain came immediately.
0: நாம ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: நீங்க அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் விட்டு கேட்கறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
1: Because of your weeping and praying nothing will happen. நினைக்கிறாங்க. Many think like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு இப்படி இருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
1: I was like this, they prayed.
0: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
1: They prayed, it was good.
0: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதுனால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
1: And if they all praying, if
0: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்.
1: Everyone can pray and they can be successful, not like that.
0: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
1: Jesus has finished everything on the cross.
0: உனக்குள்ள இருக்கணும்.
1: You must have that faith.
0: என்ன வாஞ்சே அப்படி கேட்டீங்கன்னா,
1: what is that desire?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சே.
1: The desire to see the Lord Jesus.
0: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
1: நான் கேட்டேன். How many of you come with that great desire?
0: Hallelujah. என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: What desire you have?
0: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
1: Do you come to see Jesus?
0: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க
1: வந்திருக்கீங்க? How many of you come to see
0: Hallelujah.
1: Jesus?
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க சொல்ல இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
1: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
0: அதனால
1: He didn't go.
0: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மரத்தின் மேல் ஏறி
1: He climbed the tree.
0: இயேசுவை பார்க்க
1: He wanted to see Jesus.
0: Why did he
1: take that
0: effort?
1: That is the
0: desire. There
1: are lots of
0: multitudes
1: came
0: to see Jesus.
1: Just see the
0: surroundings.
1: Zacchaeus climbed
0: the tree.
1: Not to just look around. Why did he climb? What kind of Jesus he is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
1: நைட் அண்ட் டே
0: குளிச்சு எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல்ல.
1: They all say Jesus.
0: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
1: There is the joy.
0: இயேசுன்னு கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
1: When I hear the name Jesus, I want to jump. Who is that Jesus?
0: யார் அந்த இயேசு?
1: Who is that Jesus?
0: 1000 பேர்ல சிறந்தவராமே.
1: He is
0: 10000 பேர்ல சிறந்தவராமே.
1: Beauty among 10000.
0: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
1: What is he having?
0: அவர் எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is?
0: எத்தனை இயேசுவை பார்க்க வாஞ்சையா
1: வந்தீங்க? How many of you having desire to see Jesus?
0: ஆண்டவரே இயேசுவே,
1: oh Jesus,
0: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
1: I have come to seek you.
0: நம்மை பார்க்க வந்திருக்கிறேன்.
1: I have come to see you.
0: உம்மிலே கலிகூர வந்திருக்கிறேன்.
1: I have come to rejoice in you.
0: எத்தனை சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: உன்னத பாட்டின் புத்தகத்திலே,
1: in the song of Solomon,
0: இரண்டாம் அதிகாரத்திலே,
1: second chapter,
0: மூன்றாவது வசனத்திலே,
1: third verse,
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
1: I sat down with a great delight.
0: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
1: How many of you having the delightment?
0: நான் வெயில் கொளுத்துது.
1: Hot sun.
0: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
1: Pastor is also preaching again.
0: வாட்சியும் பாக்குறீங்க.
1: You are looking at the clock.
0: வீட்டுக்கு போறோம்.
1: I want to go home.
0: இது இல்ல வாஞ்சை.
1: That is not the delight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடும் வெயில்,
1: maybe hot sun,
0: கொளுத்தும் பொழுது,
1: the midst of hot sun,
0: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினாரு.
1: And for you and me, Hallelujah. Jesus was hanging on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதனையின் மத்தியில,
1: in the midst of the pain,
0: உன் மேல ஒரு வச்சிருந்த வாஞ்ச,
1: because of the delight
0: upon
1: you.
0: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது, இதோ சாரோனின் ரோஜா.
1: It's a
0: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்.
1: It's a rose among the thorn.
0: தேவ ஜனமே,
1: dear children of God,
0: என் சபை,
1: my church,
0: என் விசுவாசிங்க,
1: my believers,
0: எங்க இருக்காங்க தெரியுமா?
1: Where are they?
0: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க.
1: They are in the midst of thorns.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களை குத்திட்டே இருக்குது.
1: It is piercing them.
0: Amen. ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது.
1: Something is piercing them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
1: Those who want to keep the righteousness,
0: they will
1: be undergoing
0: அந்த துன்பத்தின் மத்தியில,
1: the midst of suffering,
0: அந்த முட்களின் மத்தியில,
1: the midst of thorns.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many could say,
0: நான் நறுமணம் வீசுகிறேன்,
1: I am
0: சாட்சியாக இருக்கிறேன்,
1: I am a witness,
0: நான் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறேன்,
1: I am glorious for the Lord.
0: துன்பம் வருகிறது,
1: there is trouble,
0: சோதனை வருகிறது,
1: there is the tire trial.
0: ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
1: Lord remove the thorn.
0: என்று பவுல் ஜெபித்த வேளையில
1: when Paul
0: முள்ளை எடுக்கல.
1: The Lord did not take it.
0: என் பலன் உனக்கு போதும்.
1: In your weakness
0: கிருபை உனக்கு போதும்.
1: My grace is sufficient. Hallelujah. Hallelujah.
0: தேவனுடைய பிள்ளையே.
1: Children of God.
0: Thank you Jesus. சவுல்
1: Saul.
0: பவுலாய் மாறும் பொழுது
1: when he became Paul.
0: ஆண்டவரே நோக்கி கேர். ஆண்டவரே நீர் யார்?
1: Lord who are you?
0: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
1: I am Jesus whom you are persecuting.
0: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
1: Where are you kicking?
0: முள்ளுல உதைக்கிற.
1: You are kicking the thorn.
0: அது என்னையும் குத்துது.
1: It is piercing me.
0: உன்னையும் குத்துது.
1: It is piercing you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
1: Why did the Lord say that?
0: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
1: Nobody can persecute the Lord.
0: அவர் எதுக்காக சொன்னார்னா?
1: What for he said?
0: என்னை என்று சொல்லும் பொழுது
1: me means
0: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
1: Hallelujah. He is about his church.
0: இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வந்திருக்கிறோம்.
1: We have come to the Lord's
0: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
1: That is the communion service.
0: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
1: And we are the body Hallelujah. Of Christ.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்த கிச்சிலி மரம் கீழே
1: அந்த
0: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
1: in the midst of the lilies.
0: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
1: I with the delightment I am rejoicing.
0: ஜெபிக்கிறேன்.
1: I am praying with delightment.
0: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
1: With the desire I do ministry.
0: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
1: With the delightment Alleluia. I put the offering.
0: Hallelujah. நான் எத்தனை வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன்.
1: I went abroad many
0: places. அதெல்லாம் காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
1: They don't come slowly.
0: டான்ஸ் ஆடினே வருவாங்க.
1: They dance and bring the offering.
0: நான் கேட்டேன் எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
1: Why do you dance?
0: அவங்க காணிக்க போடும்போது ஒரே குஷியா.
1: Joy to give offering.
0: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
1: Joy to give offering.
0: அத நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
1: They just dance.
0: Hallelujah.
1: Give unto the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: யோசிச்சு பாருங்க.
1: Just think about it.
0: உங்க வாஞ்சை இருக்கா?
1: Do you have desire?
0: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா?
1: Do you have desire to talk to the Lord?
0: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா?
1: Do you have desire to
0: நான் சும்மா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணி போறேன்னு வெச்சீங்க.
1: If I just pray.
0: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
1: You will not pray.
0: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
1: Everywhere you are hearing.
0: ஜெபம் ஜெபம் ஜெபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
1: Everyone say pray.
0: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
1: But you don't pray.
0: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
1: When do you pray?
0: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்.
1: When you have desire.
0: அறைக்கதவை மூடிக்கொண்டு
1: close the door.
0: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க
1: ஆரம்பிப்பார். If you have desire.
0: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்ல.
1: Others need not force you to pray.
0: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
1: You will start praying.
0: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே.
1: You will talk to the Lord. ஆண்டவரோட
0: மெல்லிய சத்தத்தை கேட்பே.
1: You will hear the Lord's voice.
0: ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
1: In this month the Lord's
0: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
1: since he has delight in me.
0: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
1: The desire.
0: வாஞ்சை.
1: The delight.
0: வாஞ்சை.
1: Delight.
0: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
1: I will be having
0: delight. நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
1: I with the delightment I do ministry.
0: சபைக்கு வருவேன்.
1: With the desire I come to church.
0: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
1: With the desire I obey to the
0: Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
1: With the desire I draw the
0: வேதத்தை படிப்பேன்.
1: With the desire I read the scripture.
0: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
1: With the desire I seek the Lord.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
1: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
1: They are counting the offering.
0: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
1: 5 rupees or 10 rupees notes.
0: எதுக்கு போடுறாங்க?
1: What for they put?
0: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
1: ரிச்சுவலி தே கிவ்
0: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
1: வாட் ஆர் தி எக்ஸ்பென்டிச்சர்?
0: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
1: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்டிச்சர்ஸ்.
0: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
1: when they calculate
0: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
1: 1 crore and 98 lakhs we spent.
0: அது எப்படி?
1: How?
0: அதுதான் அற்புதம்.
1: தட் இஸ் மிரக்கிள்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: காணிக்க அவ்வளவு வரல.
1: We didn't get that offering.
0: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: Open the treasure in heaven.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இது கடைசி காலம்.
1: These are the last days.
0: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
1: The ministry has to be built.
0: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
1: to build the ministry.
0: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்,
1: for the growth of the ministry.
0: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
1: You should not be looking around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
1: The cat on the wall.
0: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
1: They come to church.
0: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கிடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
1: They come to church when some celebration is going on.
0: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
1: When there is trouble,
0: ஐயோ,
1: they stop coming.
0: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
1: If we go there, we have to give money.
0: மதில் மேல் இருக்கிற பூனை.
1: It's a cat on the wall.
0: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவான்.
1: Suddenly they are in the church.
0: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
1: They don't take part.
0: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
1: The church means
0: ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
1: in Ephesians,
0: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்.
1: And he is
0: முழு குடும்பத்துக்கும்
1: for the entire family
0: நாம காரணர்.
1: And he is
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
1: Do you know that song?
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
1: We don't sing this song.
0: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
1: We don't think it's family.
0: அது ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: இந்த குடும்பத்துல,
1: in this family,
0: உனக்கு ஒரு பங்கு இருக்குது.
1: There is the part.
0: உனக்கு ஒரு பாகம் இருக்குது.
1: There is the burden.
0: உனக்கு ஒரு இதுல பதிப்பு இருக்கணும்.
1: There is some
0: focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வரக்கூடாது.
1: Not just sitting and
0: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறது வரக்கூடாது.
1: பாஸ்டர்
0: இன்னைக்கு என்ன பேசுறாரு, யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
1: There are people.
0: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
1: Which one was prepared by Aman and he was hanged on
0: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
1: Hallelujah. We are become
0: நீ
1: different.
0: அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
1: And you are going to be hanged.
0: நீ போடுற திட்டங்கள்,
1: your plans,
0: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
1: against the
0: ஊழியத்துக்கு விரோதமாக,
1: against the ministry,
0: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
1: against the minister of God,
0: நீ போடுற திட்டங்கள்,
1: all the plans,
0: அது உன்னை தான் அழிக்கும்.
1: It will destroy.
0: Hallelujah.
1: You.
0: ஒண்ணு, சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
1: You have to obey to the word.
0: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா, அப்படி ஓடி போயிடுங்க.
1: Like others you run.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நடத்த வல்லவர்.
1: The Lord is able to
0: conduct. Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
1: When I started the church there were 10 people.
0: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
1: How they were.
0: 10 பேருமே,
1: all 10 people,
0: கீழ்படிவாங்க.
1: They obey.
0: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
1: They come on time.
0: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க.
1: When they pray throughout night they
0: pray. அந்த 10 பேரே போதும்.
1: That is enough.
0: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: Why, what's the necessity of 1000 people?
0: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: They don't support the ministry. What is the use?
0: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
1: That's why the Lord said.
0: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: maybe little,
0: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
1: or more,
0: ரட்சிக்க எனக்கு தடை இல்லை.
1: No barrier to save.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
1: You need not give.
0: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
1: If you give, you
0: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
1: You get part.
0: Hallelujah.
1: Heaven.
0: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
1: That's why the Lord is asking you to give.
0: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
1: Then you pray.
0: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
1: You have to pray fervently.
0: பாருங்க, மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மாத்திரம் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
1: Every day we have prayer.
0: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம் தான்.
1: Every day prayer from Monday to Saturday.
0: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
1: Only few people are coming.
0: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
1: Saturday we have fasting.
0: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
1: We have prayer.
0: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
1: In families.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நாம் ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the church?
0: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the ministry?
0: அப்படி ஜெபித்து பாருங்க.
1: Just start praying.
0: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
1: There will be revival.
0: விடுதலையை பார்க்க முடியும்.
1: See the deliverance.
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise?
0: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise God?
0: Hallelujah.
1: For the promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabarabarabalaba.
1: Thank you Lord. Thank
0: Amen.
1: You Jesus. Thank you Jesus.
0: ஒவ்வொரு நாளும்,
1: every day,
0: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
1: Many things to be happy.
0: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
1: It should not be burden for the ministry.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
1: You should have the burden.
0: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: You have to take the responsibility.
0: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Then the Lord will bless you.
0: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
1: Not just looking around.
0: உன்னுடைய பங்கு என்ன?
1: What is your part?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
1: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
0: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
1: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்ட்,
0: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
1: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்ட்,
0: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
1: அதர்ஸ் டிட் நாட்.
0: என்னன்னா நடந்துக்கோ,
1: எனிதிங் கேன் ஹேப்பன்.
0: சபை திறந்தா வரேன்,
1: தி சர்ச் இஸ் ஓபன், ஐ கம்,
0: போய்டுவேன்.
1: ஹalleluya,
0: ஹalleluya. அது மாதிரி சில ஒரு கூட்டம் இங்க இருக்கு.
1: சம் குரூப் ஆர் லைக் தட்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: we are children of God.
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: எல்லா விதத்திலும்,
1: in all things,
0: inbathilum,
1: in
0: thunbathilum,
1: in goodness, in
0: poratathilum,
1: in trouble,
0: uyarvilum,
1: in
0: thaalvilum,
1: or down,
0: kashtathilum,
1: in
0: nashtathilum,
1: in loss,
0: ellavathilum,
1: in everything.
0: Hallelujah, nama kooda irkanum.
1: We have to be.
0: Hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: Phone panni oru sonnaru,
1: somebody
0: ayya na ethrino sabaiku pona.
1: I went many to many churches.
0: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்.
1: I came for a wedding.
0: இது மாதிரி ஒரு மகிமையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
1: I never seen that glory.
0: ஒரு மகிமையா இருந்துச்சா?
1: It was glorious.
0: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா?
1: There is the glory.
0: எங்கெங்கயோ போறோம், ஒரு மகிமையே இல்லங்க.
1: I don't find any glory.
0: ஒரு glory. ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was amazing.
0: இப்படி சிலர் இருக்காங்க.
1: Some people say like
0: that. அதனால தான் நான் அங்க வரேன்.
1: That's why I come here.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
1: Many they testify.
0: அநேகர் கர்த்தர் தொடுகிறார்.
1: The Lord touched many people. அநேகர்
0: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Many miracles are happening.
0: ஆகவே பிசாசுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is having.
0: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
1: Shall we all have one?
0: கரங்களை உயர்த்துவோமா?
1: Shall we all
0: இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise God.
0: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக.
1: எல்லாரும்
0: ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
1: Our mouth,
0: கர்த்தரை நோக்கி பார்.
1: Let us all look at the Lord.
0: கர்த்தர் உங்களை தொடுவார்.
1: Lord will touch you.
0: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
1: God's power will touch.
0: ஆவியிலே நிரம்புங்க.
1: Be filled in the
0: Holy Spirit. ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
1: Let us all have oneness.
0: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
1: The treasure will be opened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும்.
1: The Lord will intercede.
0: கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும்.
1: He will intercede.
0: இந்த ஊழியம் கட்டப்படட்டும்.
1: Let the ministry.
0: இது கர்த்தருடைய சபை.
1: It's the Lord's church.
0: இது கர்த்தருடைய ஊழியம்.
1: Lord's ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
1: I am not speaking.
0: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
1: Don't pray for yourself.
0: ஊழியத்துக்காக ஜெபிங்க.
1: Pray for the ministry.
0: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
1: Holy Spirit is praying for you and me.
0: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
1: We need not pray for ourselves.
0: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the ministry.
0: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the soul.
0: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray with the burden.
0: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
1: Thank you Jesus.
0: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
1: Let us all kneel down for the
0: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
1: Be prepared to participate.
0: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
1: our heavenly father,
0: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
1: bless the communion.
0: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
1: Bless the bread and wine.
0: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
1: bless each and every
0: நிறைய உண்டாகட்டும்.
1: Let there be
0: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
1: Let there be blessing.
0: ஜெயம் உண்டாகட்டும்.
1: Let there be victory.
0: அற்புதங்கள் நடக்கட்டும்.
1: Let there be miracles.
0: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
1: Let there be oneness.
0: ஆனது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக.
1: அல்லேலூயா.
0: எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: பழைய
0: பாடலாம் பாடுங்க.
2: காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்த்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் எங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அது அடித்து அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்துல வர ஒரு பையன் இருப்பான் ஜால்ற அடிக்கிறதுக்கு, அப்புறம் மொராக்கோசம் ஒண்ணு இருக்கும், இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வர உணர்த்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும், ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்கு கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீப் கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி, அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேர், சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

மனத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தரை ட்ரம்மு வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம்மு வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எப்பொழுது தண்ணீர் வற்றும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து காற்றை வீசச் செய்தார். தண்ணீர் வற்றியது. என் மகனே, என் மகளே, இப்பொழுதும் உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதோ? கர்த்தர் என்னை மறந்தாரே என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இதோ ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே காற்றாய் வருகிறார். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் ஆகியவற்றை இல்லாமல் வற்ற பண்ணுகிறார். நினைவோறும் தெய்வம் என் இயேசு.

0: பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எங்களை பெயர் சொல்லி அழைத்து பிள்ளைகளாக்கி உணவு கொடுத்து உடை கொடுத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் நன்றி ஐயா. எங்களை நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் தேசத்தை நினைவு கூறும். அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களின் பொருட்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு அறிமுகமானவர்களையும் தேவரி ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புவீராக. தகப்பனே, அன்னாளை நினைவு கூர்ந்து அவள் உடலிலே ஒரு அற்புதம் செய்தீரே அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேர் உடலிலே பாதிக்கப்பட்டு வியாதியால் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லவோ ஆபரேஷன் செய்யவோ பணம் இல்லாதபடி கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு அற்புதம் செய்வீராக. மலடியால் கூனி குறுகி வேதனையில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி தாயாய் மாறுவார்களாக. அப்பா, இந்த ஆண்டு வாலிபர் ஆண்டு என்று சொன்னீரே, எங்கள் இளைஞர்களை நினைவு கூறும். ஆபாச படங்களால் பாதிக்கப்பட்டு இச்சையின் ஆவிக்கு போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவியும் ஐயா. உம்மை அன்பு கூறும் வாலிபர்களாக அவர்கள் மாறுவார்களாக. படிக்கும் மாணவர்கள் ஞானத்தில் வளர்வார்களாக, தேர்விலே வெற்றி பெறுவார்களாக. அப்பா, படித்தும் வேலை இல்லையே என்று புலம்புகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக. அவர்கள் எதிர்காலத்திலே வெளிச்சங்களாக சுடர் விடுவார்களாக. தகப்பனே, உமக்கு தொண்டு செய்யும் வாலிபர்களாக தேசமெங்கும் செல்வார்களாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இதோ இந்த கேசட்டுக்காக உழைத்த ஜபித்த அத்தனை பேரையும் தகப்பன் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்கிறவரே, இந்த காலை வேளையில் கூப்பிடுறோம்ப்பா. எங்க ஸ்ரீலங்கா தேசத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய அண்டை நாடாகிய இலங்கைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. மக்கள் வாடி தவிக்கிறத பார்க்கிறோம்ப்பா. ராஜா, ஸ்ரீலங்காவுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக அப்பா. இங்க ஆண்டவரே, சிங்கள மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. நீர் மொழியை கடந்து, நாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உம்முடைய மழையையும் சூரியனையும் அப்பா, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்க மக்கள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்கப்பா. விலைவாசி ரொம்ப உயர்ந்திருப்பதால் அன்றாட தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கலங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பாரத்தோடு நாங்களும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம்.

இந்த கூப்பிடர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே. அப்பா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொன்ன அப்போஸ்தலன் பவுலுடைய வாக்கின்படியே உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு, சுத்தி சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க மனநிலைமை உங்களுக்கு நேராக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே உங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாடுவைங்க, ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க. உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நாம் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய தனிமையை இனிமையாக மாற்றி தருகிற தெய்வம். தனிமையோடு இருக்கிறீர்களோ, அவரோடு உறவாடும் போது எல்லா தனிமையும் மாறும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாகும். காலையில் எழுந்துக்கும் போதே

தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு. இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய நோக்கம் சுவாசம் எல்லாம் நோக்கம் முடிஞ்ச உடனே நம்முடைய சுவாசமும் முடியும். அப்போ நாம் இயேசுவோடு. ரெண்டே ரெண்டு ஃபார்மெட் தான். அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் நம் தலைமையிலே இருக்கிறது. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முட்டை விலையே 28 ரூபாய், மசாலா பொடி 6000 ரூபாய். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. ஆனாலும் நல்ல செய்தி, எலிசா காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தபோது அவருடைய கர்த்தருடைய வாக்கு எலிசாவுக்கு வந்த உடனே எல்லாமே சூழ்நிலை தலைகீழாக மாறினது போல நிச்சயமாகவே மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு, முந்திய சீருக்கு அன்பு மக்களை கர்த்தரே திரும்ப பண்ணுவார். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆகாரை போல நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களோ, எல்லா தனிமையையும் மாற்றி நம்முடைய வாழ்வையே இனிமையாக மாற்றித்தர வல்லமை நிறைந்தவர், அவரை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை தருகிறவர். இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து

தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் நமக்கு உதவும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலகம், உலக மனிதர்கள் நமக்கு வெறும்

உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷர் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்லலாமே. அவன் சொல்லதை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னதை நாம் சொல்லுவோம், நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாமே எடுத்துக்கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற பதில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏனென்றால் எந்த அளவுக்கு துதியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏறெடுக்க ஏறெடுக்க அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார். தனிமை இல்லை, உங்க தனிமையை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் உங்க பட்சத்தில் இருக்கிறார். அதனால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அது யாராவது ஒடுங்கி போக நம்மளை ட்ரை பண்ண வந்தாலும் அவருக்குள்ள நாம் கழுகை போல பலனடைவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார்.

ஹல்லேலூய. அவரையே தந்து விட்டார். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்து விட்டார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படிக்கின்ற என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பா, என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம், உங்களை வாயார வாழ்த்துகிறோம்.

0: எங்க வாழ்க்கையில நல்லவராக வல்லவராக கிருபை உள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு மகிமைப்பட போகிறீர். உம்முடைய தாசர் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோம்.
1: ஜீசஸ்
0: நல்லவரே வல்லவரே,
1: தேங்க் யூ
0: கிருபை உள்ளவரே.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் எவ்வளவு அளவோடு இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். நாம் இயற்கையான மனிதர்கள், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்போ இயற்கையான ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அது அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது அவனுக்கு சாத்தியமே இல்லை. அவன் தேவனோடு அவன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், நேச்சுரலாக இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றிடுது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு நிலைமையை நாம் மறுபடியும் பயிற்சி செய்யணும். ஜபத்தின் மூலமாக கத்தரோடு இசைந்திருக்கிறவன், ஆராதனையின் மூலமாக கத்தரோட செஞ்சிருக்கிறவன், வேதத்தை தியானிப்பதன் மூலமாக கத்தரோட செஞ்சிருக்கிறவன், அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது கத்தருடன் இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே
0: ஆவியாயிருக்கிறார்.
1: யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி கொடி திராட்சை செடியில் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கிற பட்சத்தில் தான் அதனால் கனி கொடுக்க
0: முடியும்.
1: என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்கிற, நாம் எடுக்கிற முயற்சி இல்லை, நாம் செய்கிற பயிற்சி. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம் நம்முடைய பயாலாஜிக்கல் சிஸ்டத்தை நாம் பிலீவ் பண்ண ஒருபோதும் முன்வரவே
0: மாட்டோம்.
1: நாம் விசுவாசிக்கிற தியாலஜி, கிறிஸ்தனுடைய நற்செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. நம்புறீங்களா?
0: எஸ்.
1: இப்போ உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களோட நம்முடைய நேரத்தை கொஞ்சம் அளவோட செலவிடணும். உலகம்னாலே என்ன வந்துடணும், அளவோட. இந்த மாம்சம் உலகத்தில், உலகத்தின் காரியங்களோட நேரத்தை அளவில்லாமல் செலவு பண்ண விரும்பும். மணிக்கணக்காக உலகத்தோடு எப்படி இருக்கான், மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை உலகத்தோடு என்ன செய்கிறான், செலவிடுகிறான் மணிக்கணக்காக. அப்போ நாம் உலகத்தின் காரியங்களோட, உலகத்துக்கிட்ட காரியத்தில் அளவில்லாமல் நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணுறப்ப, அது முறையற்ற விதத்தில் எந்த உலக காரியத்தோடு நம்ம உறவாடினாலும் சரி, அது நம்ம உடனே என்ன பண்ணிடுதுன்னா, தீட்டுப்படுத்திடுது. உலகம் நம்மளை தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்மளை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா, திருப்திப்படுத்தாது.
0: எஸ்.
1: கண் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை, செவி கேட்கறதுனால நிரம்புகிறது
0: இல்லை.
1: இப்போ உலகத்தை குறித்து எவ்வளோ கேட்டாலும் செவி நிரம்பாது, உலகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் கண்கள் திருப்தி அடையாது. வேணா தீட்டுப்படலாம், என்ன செய்யலாம்,
0: தீட்டுப்படலாம்,
1: நம்மை நாமே
0: தீட்டுப்படுத்தி
1: தீட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இங்க தீட்டு நிகழ்கிறதே ஒழிய திருப்தி உண்டாகிறது
0: இல்லை.
1: ஆனா நம்ம ஜீவனில் கிறிஸ்துவோடு நாம உறவாடி கர்த்தரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற அந்த உச்சக்கட்ட உறவாடல எனக்குள்ள அப்படி ஒரு திருப்தி உண்டாகுது. அங்கதான் திருப்தி அடைந்தவன்
0: தேன் கூட்டையும் மிதிப்பார்.
1: உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனை துதிக்கிறவங்க எத்தனை பேர், உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனோட உறவாடி மகிழ்ந்து அவருக்குள்ள பூரிச்சு தெளிச்சு திருப்தியா இருக்கிறவங்க எத்தனை பேர். கிறிஸ்துடன் கூடிய உறவு நம்மளை திருப்தி படுத்தோம்னா உலகத்தால நம்மளை தீட்டுப்படுத்தவே முடியாது.
0: ஹல்லேலூயா.
1: அது எப்படின்னா தித்தி போட வந்தாலும் அதை ஓங்கி ஒரே மிதியா என்ன செஞ்சிருவேன்,
0: மிதிச்சிருவேன்,
1: மிதிச்சிருவேன். அப்படி
0: ஹல்லேலூயா.
1: இப்போ ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா கிறிஸ்துவோடு உறவாடி அவன் அவருக்குள்ள அடைகிற திருப்தியை அவன் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமா இருக்கு.
0: எஸ்,
1: இந்த பார்வை வந்துருச்சுன்னா தேறிட்டோம்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: எந்த பார்வை வந்துருச்சுன்னா அவரோட உறவாடி அந்த சந்தோஷத்தில் நாம பூரிச்சு தெளிச்சு கிறிஸ்துவுக்குள்ள திருப்தி அடைகிறோம் பாருங்க. அந்த மன பக்குவம் வந்துருச்சுனாலே நாம தேறிட்டோம் அர்த்தம்.
0: எஸ்,
1: ஆண்டவரோட உள்ள உறவு போல நம்முடைய கடினமான இருதயத்தை அப்படியே லகுவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை.
0: ஆமென்.
1: எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோட உறவாடுறானோ அந்த அளவு அவனுடைய மனசு பக்குவம் அடைகிறது,
0: பக்குவம் அடைகிறது.
1: அந்த அளவு அவனுடைய இருதயம் பண்படுகிறது.
0: ஹல்லேலூயா.
1: சொல்றோம்ல பண்பட்ட இருதயம் அவருக்கு, பக்குவமான ஒரு
0: இருதயம் அவருக்கு.
1: இருதயம் பக்குவமா என்ன செய்கிறார்,
0: நடந்து கொள்ளுகிறார்.
1: பயாலஜிக்கு பக்குவமா நடக்க தெரியுமா,
0: தெரியாது, பாயத்தான் தெரியும்.
1: ஆமா. ஆனா கர்த்தரோட உள்ள உறவு நம்மளை என்ன செய்கிறது,
0: பக்குவப்படுது.
1: எஸ்ரா ஆண்டவரோட உள்ள உறவு அவனுக்கு செம்மையா இருந்ததுனால அவன் தன்னோட இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான், அந்த உறவு பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராக்கு இருந்தது என்ன இருதயம்,
0: பக்குவப்பட்ட இருதயம்,
1: பக்குவப்பட்ட இருதயம். எஸ்ராவின் நடவடிக்கைகள் பாருங்களேன், 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
0: அதன்படி செய்யவும்
1: இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்.
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்,
1: இருதயத்தை
0: பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: எப்படி பக்குவப்படுத்த முடியும், ஆண்டவரோட உள்ள உறவு அவரோட உள்ள தொடர்பு ஐக்கியம் தான் இஸ்ராவுக்கு இருந்த உயர்வா இஸ்ராவை பக்குவப்படுத்துச்சு
0: இல்லை.
1: ஜீவனுள்ள தேவனோடு இஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு தான் இஸ்ராவை இப்படி என்ன செஞ்சு
0: பக்குவப்படுத்திருந்துச்சு.
1: இப்போ மனசு பண்படணும்னா நாம் கர்த்தரோடு என்ன செய்யணும், உறவாடணும்.

0: உறவாடுற ஒரு மனுஷன் அவனுக்குண்டான உயர்வை நிமித்தம் கத்தரை மறக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி அல்லது தாழ்ச்சி நிமித்தம் அவன் கத்தரை மறுதளிக்கிறதும்
1: இல்லை.
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும்
1: அவரோடு,
0: அவன் அவரோடு வாழ்வதனா தெரிந்து கொள்ளுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவனுக்குள்ள காணப்படுகிறது அவருடைய நினைவு மாத்திரமே. அவன் எந்நேரம் அவரோட உறவாடி அவருக்குள்ள திருப்தியா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ள திருப்தியா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவருக்குள்ள அவரோடு உறவாடி நாம அடைகிற திருப்தி பாதாளத்தின் வாசல்களை நடுநடுங்க செய்கிறது.
1: ஆமென்.
0: என் களஞ்சியம் நிரம்பி இருக்கிறத விட அவரோட உறவாடிய மனசு நிரம்பி இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவரோட உறவாடுகிற பொழுது நம்முடைய மனசு அப்படியே நிரம்பி பொங்கி வழிஞ்சு பூரிச்சு தெளிச்சிருக்கிறோம் பாருங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேங்க் பேலன்ஸ் நிரம்பி விடுவான், பாக்கெட்ல காசு நிரம்பி இருக்கிறது என்ன செய்வான், பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கூடினதுனால வர்ற சந்தோஷம் பரவாயில்ல போ சூப்பராக இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி பையில் காசு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வருதா, பேஸ் பேஸ் அருமையான ஆள்றானின்ட்டு போயிடுவான் அப்படி. ஆனால் ஆண்டவரோட உறவாடி அவர் மனசுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் சிரிச்சிட்டீங்க, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நீங்கள் பூரிப்பீங்கன்னா அவனுக்கு ரெண்டு காதலையும் புக வரும்.
1: எஸ் அவனால் அதுங்ஸ் குக்கரில் புக வர.
0: ஆமாம், அவனால் அதை ஜீரணிக்கவே
1: முடியாது
0: முடியாது. இப்போ சத்ருவனால் நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறோம் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தொட வேண்டிய ஒரு உச்சம்.
1: ஆமென்.
0: உச்சம் இந்த சென்ஸ் என்னன்னா, அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவம், அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிறது, அவர் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்குள்ளே கடந்து போக வேண்டியது. ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் எப்போமாவது ஒரு நேரமோ நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம் இல்லை அது. ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் இந்த உறவில் நாம் தொட வேண்டிய ஒரு உச்சம், உச்சக்கட்டம் இது. இந்த உச்சக்கட்டத்தில் நிகழ்கிற ஒரு பரிமாற்றத்தில் அவர் எனக்குள்ள முழுமையாக என்னை ஆட்கொண்டு விடுகிறார். அங்கே எனக்குள்ள என்னை பார்க்க என்னால் முடியல, எனக்குள்ள தெரிகிறது அவர் மாத்திரமே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துக்காகவே நான் உறவாடுறேன், இந்த உச்சத்தை தொடணுங்கிறதுக்காகவே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வாசிக்கிறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ ஜெபம் அதில் தான் இன்னைக்கு நான் தொடர விரும்புகிறேன். ஜெபமின்மை நம்முடைய நேரத்தை விரயமாக்குறது. Prayerless actually wastes our time. Pastor Vlad Northar சொல்கிறாரு, but prayer actually saves our time. ஆனால் ஜெபம் நம்முடைய நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துது. காலத்தை சேமிக்கணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோன்னா நம்முடைய நேரத்தை நம்முடைய காலத்தை நாம் எதில் செலவிடணும், ஜெபத்தில் செலவிடணும்.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தை சேமிக்கிறதுல ஜெபத்தை போல நமக்கு துணை செய்யக்கூடிய காரியம் வேற எதுவும் இல்லை. ஏன்னா தங்களுடைய காலத்தை ஜெபத்தில் செலவழிக்கிறவங்க அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு குறுகிய காலத்தில் ஜீவனுள்ள தேவன் மிகப்பெரிய கிரியைகளை நடப்பித்து முடிச்சிடுறார்.
1: எஸ்.
0: பல வருஷமாக இடிஞ்சு கிடந்த அலங்கம் நெகேமியா மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆள் களத்தில் வந்தோன்னே 52 நாளில் கட்டி முடியுது.

0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம், அதாவது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தன் ஒரு வருஷமா செய்யறான்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை என்ன செய்யறான்? வேஸ்ட் பண்றான்,
1: வேஸ்ட் பண்றான்.
0: ஒரு நாள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒரு வருஷமா ஒருத்தன் செய்ய முயற்சி பண்றான்னா அவன் என்ன பண்றான்? இஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் இஸ் டைம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோட உறவாடுகிறத ஒரு மனுஷன் பயிற்சி செய்கிற பொழுது ஒரு வருஷமா போராடியும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சான். அதனால ஜெபிக்கிறதுனால என்னையா என்னையா ஆக போகுது அப்படின்னா என் நேரம் மிச்சமாகுது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. எத்தனை சும்மா உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், காலத்தை என்ன செய்யுங்கள்,
1: பிரயோஜனப்படுத்தி
0: நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல. அப்ப மனுஷனுக்கு ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியில்
1: 80.
0: இப்ப 70க்கு மேல இருக்கிறதெல்லாம் போனஸ், 80க்கு மேல இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய தயவு இறக்கம்னு வச்சுக்கிற வேண்டியதான். ஓகேவா? அப்ப சும்மா ஒரு உத்தேசமா ஒரு ஒரு கணக்கு கால்குலேட்டர் இருக்கா கையில?
1: இருக்குண்ணே.
0: கால்குலேட்டர் வச்சு இப்போ என் கணக்கு எடுத்துக்கங்களேன். எனக்கு ஒரு 54 வயசு. அப்போ 70 வயசு போடுங்களேன். போட்டால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 16 வருஷம் இருக்காயா? என்ன 16 வருஷம்? 16 × 365 போடுங்க, எவ்வளோ வருது?
1: 5840.
0: எஸ் அப்பா, மொத்தமே இந்த உலகத்தில் இருக்க போகிறது எத்தனை நாள்? 5840. இதில் ஒரு நாளைக்கு நாம் தூங்கிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதியாக பிரிப்போம்மா, 12 மணி நேரம் பிரிச்சுறோமா?
1: எஸ்
0: ஆமாம். 10 மணி நேரத்தை போடுங்களேன். 10 மணி நேரத்தை போட்டால் 16 வருஷத்துக்கு ஒரு 16 × 10
1: 160ங்களா?
0: மனசுக்கு. அப்ப காலத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்னையா செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை சோர்வுக்குள்ளாக்க நம்ம விடவே
1: கூடாது.
0: நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜெபத்தில் முதலீடு செய்கிற பொழுது என் முழு ஆயுசு காலத்தில் என்னால் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை என் கடைசி நாட்களில் செஞ்சு முடிக்க என்னால் முடியும்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்கிற ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலமே 3.5 வருஷம்தான்.
1: ஆமென்.
0: யூதய தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறுமன 6 மாசம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெபத்தில் கழிச்சிட்டு வந்த எலியா தேசத்தை தேவனை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கு கர்மேல் பருவத்தில் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒரு மத்தியான பொழுது மட்டும்தான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு நம்முடைய காலத்தை ஜெபத்தில் செலவிடுவோம்னா 6 மாசத்தில் இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பிரேயர்ல இருந்திருக்கான் ஜான் தி பேப்டிஸ்ட். 3.5 வருஷத்தில் இப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷமா
1: தன்னுடைய
0: காலத்தை ஜெபத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கிற மனுஷன் ஆக்சுவலா அவன் காலத்தை என்ன செய்கிறான்? நிறைய சேமிச்சிடறான். சோ ஜெபம்ன்றத நாம சமயத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னது போல ஜெபம்ன்றத நாம ஒரு வேலையா பார்க்க கூடாது. இட்ஸ் நாட் அ வொர்க். அது ஒரு வேலை அல்ல, ஜெபிக்கிற மனுஷன் தன்னைத்தானே சுற்றி வேலி அடைகிறான். ஜெபிக்கிற மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைகிறார். தேவன் வேலி அடைச்சிட்டாருன்னா பிசாசுக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை. ஏன் ஜெபிக்கிறவன்ட்ட வேலையை காட்ட முடியல அப்படின்னா அவனை சுற்றி ஒரு
1: வேலி இருக்கு.
0: யார் போட்ட வேலி? தேவன் போட்ட வேலி.
1: தேவன் போட்ட வேலி.
0: இவன் ஜெபிச்சான், ஆனால் தேவன் வேலியை போட்டார்.
1: எஸ்.
0: இப்போ நாம் பண்ணுற ஜெபத்தை கேட்டு நம்மளை சுற்றி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பிசாசு நம்ம பக்கம் வந்தாலும் அவன்கிட்ட எப்பவுமே பிசாசு என்னை விட்டு தள்ளியே நிக்கிறான், என்னை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளியே நிற்கிறான்னா நான் அந்த அளவு தேவனோட நெருக்கமாக இருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதே இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிற மனுஷன் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறனுடைய நோக்கம் காரியத்தை தன்னுடைய கையில் வச்சு ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இது இதுக்கு பிறகு இது உங்களுடைய பொறுப்பு, இனிமேல் இதை நீங்கள் தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். என்னுடைய காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், ஜெபிச்ச பிறகு இனிமேல் இது என்னுடைய கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோலில் இல்லை, இது முழுக்க முழுக்க உம்முடைய கரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு
1: எழும்பிடுவான்.
0: ஜெபிக்கிறவன் எதையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே
1: இல்லை.
0: இல்லை, சில விஷயங்கள் ஏன் நம்மளை இப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நான்
1: ஜெபிக்கலை.
0: ஜெபிக்காதனால கவலை கண்ட்ரோல் பண்ணுது, பயம் கண்ட்ரோல் பண்ணுது, சோர்வு என்ன செய்கிறது
1: கண்ட்ரோல் பண்ணுது,
0: கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத முடக்கி போடுது, என்ன
1: முடக்கி போடுது.
0: இப்போ ஜெபிக்கிறவனுடைய ஏக்கம் என்ன என்னன்னா என்னுடைய காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சாட்டிடுறேன்.
1: எஸ்,
0: இதை நான் வச்சு ஹேண்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ணவும்
1: முடியாது
0: முடியாது, நான் ஹேண்டில் பண்ண காரியமாக என்ன செஞ்சிட ஆண்டவரே கெட்ட ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கத்திரிடத்தில் சாட்டிடுறான். அப்போ ஏன் நான் ஜோ பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இது என் கையில் இருக்கிறதுனால தான் என்னை போட்டு இப்படி தொந்தரவு என்ன செய்யுது,
1: செய்யுது,
0: இது பேசாமல் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் பாருங்கள். அதனால தான் பவுல் அருமையாக இந்த காரியத்தை குறித்த ஒரு சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு என்ன செய்யுங்கள், பிலிப்பியருக்கு எழுந்தின நிருபம்
1: 4:6
0: 6:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை
0: ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்
1: வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அப்ப எதை குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க,
1: தெரியப்படுத்துங்க.
0: உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுவீங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: தெரியப்படுத்திட்டேன்,
0: இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க,
1: பார்த்து கொள்ளுங்க.
0: இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா சார் இப்படி பட்டுன முடிச்சிட்டீங்க, தெரியப்படுத்தினாப்பில் சரியாக வந்துடுமா? இங்கே தான் ப்ரேயரோட பவர் இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: சிலர் ஏன் ஜோம் பண்ணுறதே இல்லைன்னா, சிலர் ஏன் தங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறது இல்லைன்னா, தெரியப்படுத்தினாப்பில் என்ன நடந்துட்டு போகுது? இப்போ தெரியப்படுத்தினதுனால
1: இப்போ என்ன நடந்துட்டு போகுது,
0: என்ன நடந்துட்டு போகுது? அதாவது நம்பிக்கையற்று போவது ஒரு அனுபவம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க நம்பிக்கையற்று பேசுவாங்க. நம்பிக்கையாக அவன்கிட்ட என்ன செய்யாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் சிலர்கிட்ட பேசுகிற பொழுது நமக்கே ஒரு தம்பு வரும். நம்பிக்கையற்று அவங்க எதையும் பேசுகிறதே இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் ஆனால் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். என்னிடத்தில் காணப்படாத இந்த நம்பிக்கை அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற மனுஷன். நம்பிக்கையற்று போச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடுவீங்க, ஜெபத்தை தொடர்வீங்கன்னா நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையை அற்று போகணும்னா அதான் தெரியுது. முன்னாடிலாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்வார்,
1: பேசுவார்.
0: இப்பெல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையற்று என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்பிக்கை இழந்தவராக
1: காணப்படு
0: இருக்கிறார். அவரிடத்துல பழைய நம்பிக்கைகள் என்னால் என்ன செய்ய முடியல,
1: காண முடியவில்லை,
0: காண முடியல. பிரேயருடைய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னா, பிரேயருடைய ரகசியம் என்னன்னா, நம்பிக்கையற்று போன ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது புதிய நம்பிக்கையை நான் தேவனிடத்திலிருந்து
1: பெற்றுக்கொள்ளுங்க.
0: ஜெபம் எந்த விதத்தில் விசேஷமானதுன்னா, நம்பிக்கை இழந்த காரியங்களுக்காக நம்மளை நம்பிக்கையோட ஜெபிக்க வச்சிடும். இந்த கால நேரத்தில் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க, ஐயோ நம்பிக்கை இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நீ ஜெபத்தில் குறைபட்ட, நீ ஜெபிக்க தவறிட்ட, உனக்கு ஜெபிக்க விருப்பம்லாம் போயிடுச்சு, ஜெபத்து மேலே உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, அதனால உன் நம்பிக்கையை என்ன செஞ்சிட்ட, ஜெபம் எதுக்குன்னா நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை இழக்கிறதே இல்லை. அதுக்கு போல அவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான்.
1: என்ன
0: செய்யறான், புதிய நம்பிக்கைய
1: பெற்றுக்கொள்ளுகிறான்.
0: இப்ப ஜெபக்குறைவை ஏன் அலோ பண்ணக்கூடாது, நம்பிக்கை இழந்து காணப்படுவோம். ஜெபக்குறை வந்துருச்சுனாலே நம்பிக்கைன்னா கிளை என்ன வேலைன்னு கேட்பேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஜெப ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது நம்மளால நம்ப முடியாத காரியங்களையும் நாம நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட பேச, எப்பவுமே ஒரு நம்பிக்கையுள்ளவனா இருக்க, எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மனநிலையில நான் இருக்கணும் அப்படின்னா, நான் நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கிறவனா இருக்கணும். ஜெபிக்காததுனால சோர்வா இருக்க முடியும், ஜெபிக்காததுனால
1: சோர்வோடு இருக்க முடியும்.
0: ஆனா ஜெபிச்சதுனால யாராவது சோர்ந்து போவானா,
1: போக மாட்டான்.
0: அவன் பேச்சிலே தைரியமா இருங்க சிஸ்டர், இந்த பாருங்களேன் ஒரு ஜபத்தை போட்டா எல்லாம் என்ன செஞ்சான்,
1: சரியா வந்துடும்.
0: நீங்க ஏன் இப்படி போட்டு பயப்படுறீங்க, ஜபத்தினால ஆகாதது என்ன இருக்குன்னு சொல்லி ஜபம் ஜபம் ஜபம் ஜபம் சொல்லி அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே பாருங்க. ஜபிச்சா நம்புறீங்களா, இப்ப நீங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன். அவனுடைய நோக்கம் என்ன, ஏக்கம் எல்லாமே என்னதான்,
1: ஜபம்
0: ஜபம். ஏன்னா அவன் எதுல பழகிட்டான்,
1: ஜபத்திலேயே
0: ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் அவன் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை புதுசு.
1: எஸ்,
0: நம்ம கத்தரோட உறவாடுறப்ப ஒரு நம்பிக்கை வருதையா,
1: வருதுங்க.
0: இப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கினவன் அப்படியே தளர்ந்து போய் நான் போவேன்,
1: இல்லை
0: ஒரு மணி நேரம் கத்தரோட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவரோட உறவாடி மகிழ்ந்து வெளியில வர்றப்ப வாடி போய் நான் வருவேன்,
1: இல்லை
0: ஒரு ஒரு ஹோப்போட வரமாட்டேன் வெளியில,
1: எஸ் ஹல்லேலூயா,
0: ஒரு நிச்சயத்தோட வெளியில வரமாட்டேன், என்னை சுற்றி ஆயிரம் புயல் அடித்தாலும் என்னை சுற்றி ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிச்சயத்தோட ஒரு தெளிவோட ஒரு சந்தோஷத்தோட ஒரு முடிவோட தான் நான் வெளியில் வருவேன்.
1: ஆமென்.
0: காரியத்தை கத்தர் கையில் வச்சிருக்கிறாரியா. எனக்கு இப்போ ஒன்றும் விளங்காமல் இருக்கலாம். எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னோடய வாழ்க்கையில் செய்ய என் ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவற்றிருந்து நான் உறவாடிட்டு வந்திருக்கிறேன். அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவத்தில் ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சில் துணிக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத நம்பிக்கை. அப்போ தன்னுடைய நம்பிக்கை முழுமையா அற்றுப்போன நிலைமையில தன் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைய ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகிக்கிறதே
1: இல்லை.
0: ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க உங்களால முடியாது.
1: ஆமென்.
0: திரும்பவும் சொல்றேன், ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க என்னால
1: முடியாது.
0: முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள காணப்படுறது சந்தேகம் இல்லை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
1: நம்பிக்கை.
0: ஏ, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், அது எப்படி தப்பா போகும்னு நினைக்கிறேன். உன் பிரச்சனை என் ஜெபத்தோட உன் பிரச்சனை பெருசோ.
1: ஹல்லேலூயா.
0: அது இப்படிதான் பேசும். ஏன்னா அவன் அவன் இருக்கிற மண்டலம் என்னன்னா தேவனோட தொடர்புல இருக்கிற மண்டலம். அவன் அவன் மனசு தேவனோட உறவாடி இழைப்பா இருக்கிற மனசு, தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி தெளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிற மனசு. அதுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையற்று போவதே இல்லை. அவன் எந்த காரியத்துக்காக அவன் ஜோம் பண்ணியிருக்கிறானோ அந்த அந்த காரியத்தில் அவன் நம்பிக்கையுடையனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவன் இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மாம்சம் இல்லை, அவனுடைய ஜெபம்.
1: ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, அவன் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற அவனுடைய ஜெபம். அந்தி சந்தி மத்தியானம் மூணு வேளையும் தானியல் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். வழக்கம் போல அவர் பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருந்தார். பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவர் நம்பிக்கைட்டு போனாரா
1: இல்லை,
0: புதிய நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவர் என்ன கெபிக்கு போறவர் மாதிரியா போயிருக்கிறாரு, அப்படியே ஆராய்ச்சிட்டே போய் பேர் போலரு. அது பார்த்த உடனே தான் ராஜா சொல்லியிருக்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு என்ன செய்வார், கைக்கு
1: தப்புவிப்பார்.
0: ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்று போவதே
1: இல்லை.
0: அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அவன் குடு குடு குடுன்னு ஓடிடுவான். இதுக்கு ஜெபம் பண்றது தேவனோட உறவாடி ஜபாரிலிருந்து வெளியில வர்றப்பே ஒரு புதிய நம்பிக்கையோட வெளியில வருவான். அப்போ சிலர் 27:20 ஈரோப்பிலித்தான் புயல் பயங்கரமா அடிச்சு சூரியனையாவது சந்திரனையாவது காண முடியாம 14 நாளா போராடிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம், வாழ்வா
1: சாவா,
0: சாவா என்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம். அந்த அந்த சூழ்நிலையில் பாருங்கள், 20 வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும்
1: அடித்து கொண்டிருந்தபடியினால்
0: இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை
1: முழுமையும் அற்று போயிற்று.
0: முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: All hope of our being saved was finally abandoned. நாம் பிழைப்போம் என்ற எப்படியாவது பிழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த நம்பிக்கை கடைசியா எல்லாருமே அதை கைவிட்டோம்.
1: ஹல்லேலூயா.
0: அதுல பாருங்க, ஒருத்தனுக்கு முழுமையும் அற்று போயிற்று.
1: எஸ்.
0: And we lost all hope of rescue. மீட்கப்படுவோம் என்கிற எல்லா நம்பிக்கையும் போச்சு. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: என்ன அடிச்ச சூறாவளி, அடிச்ச
1: சூறாவளி,
0: சூறாவளி சூற காற்று சுழன்று சுழன்று அடிக்குது பாருங்க. எல்லாருடைய மனசு 14 நாளா சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, மழை
1: பெஞ்சுக்கிட்டே
0: பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்ட மாதிரி என்னன்னா
1: தெரியல.
0: இல்ல, வாழ்க்கையில் இப்படி ஒரு மழையை நாங்க எந்த காலத்துல என்ன செஞ்சதில்லை,
1: பார்த்ததே இல்லை.
0: ஏதோ ஒரு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் ஓஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அட்டி அட்டின்னு என்ன
1: செய்யுது, அடிச்சுக்கிட்டே
0: அடிச்சுக்கிட்டே இருக்கு. காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை என்ன செய்ய முடியல,
1: நட்சத்திரத்தையும்
0: பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமையில எல்லாருடைய நம்பிக்கையும்
1: முழுமையும் அற்று
0: போய் முழுமையும் அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா கப்பல்ல ஒருத்தன் இருக்கான், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோட உறவாடுற ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் சொல்லுவா, நான் பார்க்காத சூழ்நிலையாப்பா, நான் சந்திக்காத
1: பிரச்சனையாப்பா,
0: நீங்க எல்லாம் புதுசா பிரச்சனையை பாக்குறீங்கடா. நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இக்கட்டு, இத்தனை எல்லா காரியங்கள்ல இருந்து என்ன காப்பாற்றின தேவன் கைவிடுவாரா? தேவனோட உறவாடுகிற மனுஷன், தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தவன் அவன் சொல்றான் பாருங்க, 25 வசனம், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில்
1: நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எல்லாரும் நம்பிக்கைய அற்று போயிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு பேசுற.
1: ஆமென்.
0: அந்த சூழ்நிலைக்குன்னு தேவைப்பட்ட ஒரு புதிய நம்பிக்கைய தேவனோடு தொடர்பு கொள்கிற மனுஷன் பெற்றுக் கொள்கிறான். அது சமயத்துக்கேற்ற நம்பிக்கை. அந்த சமயத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய ஜெபம் நமக்கு அருளி செய்கிறது.
1: ஆமென்.
0: தேவனோடு நாம கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட புதிய நம்பிக்கை அந்த நாளில் நாம பெற்றுக்கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறது. எந்த மாதிரியான சிக்கல் இருக்கீங்க, என்ன மாதிரியான சங்கடம் உங்களை வாட்டி என்ன செய்து
1: வதைக்குது,
0: இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஜெபத்தின் மூலமா

0: எதுக்கடா உறவிட போற? இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் கர்த்தரிடத்துல போறேன். இந்த ஜெபத்தை நம்பாதே பூரா நம்பிக்கையற்றவன். யாரெல்லாம் ஜெபத்தை நம்புறானோ அவன் நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள. நீங்க எவ்வளவு டல்லா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, இன்னைக்கு நீங்க உறவாடுறப்ப ஒரு புதிய நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி இல்ல, எக்ஸசைஸ் பண்ணி
1: எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க.
0: இன்னைக்கு அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. என்ன பயிற்சி? பேசாம ரூம்குள்ள போங்க, கதவை அடைச்சுக்கங்க. என் கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் எல்லாமே என்னையே கண்ட்ரோல் பண்ணுது ஆண்டவரே. எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம்.
1: எஸ்
0: பிரச்சனை நம்ம கண்ட்ரோலில் இருந்தா அந்த பிரச்சனை
1: நம்மளை கண்ட்ரோல்
0: பண்ணோம். அதனால் ரொம்ப தொல்லையாக இருக்கு ஆண்டவரே. பேசாமல் இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு போகிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்,
1: வந்திருக்கிறேன்னு
0: சொல்லி நீங்கள் உறவாடுவீங்கன்னா அந்த சமயத்தில் நான் எழும்பி நிற்க தேவையான ஒரு புதிய நம்பிக்கையை எனக்குள்ள சிருஷ்டிக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
1: எஸ்
0: அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தந்து அனுப்புவார்.
1: ஆமென்.
0: அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அந்த சத்தம் பிறந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.

0: இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவையான ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்.
1: பிறக்கும்.
0: ஹல்லேலூயா. இப்ப ஜெபத்தை நம்பாதவன் நம்பிக்கைட்டு போறான், ஆனா ஜெபத்தை நம்புறவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்றான்,
1: பெற்றுக்கொள்கிறான்.
0: அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம விட்டு விடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்.
1: ஜெபம் பண்ணணும்.
0: நீங்க ஜெப அறைக்குள்ள போறப்ப நம்பிக்கையற்றவனா போயிருக்கலாம், ஆனா ஜெப அறையை விட்டு வெளியில வர்றப்ப நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா தான் வர முடியும்.
1: ஆமென்.
0: உள்ள போனது நம்பிக்கை அற்றவனா, ஆனா வெளியில வந்தது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா. ஆலயத்துல அன்னால் போனது நம்பிக்கை அற்றவளா, ஆனா ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த பொழுது நம்பிக்கையை பெற்றவளா.
1: ஹல்லேலூயா.
0: கப்பல்ல எல்லாரும் பயந்த மாதிரி பவுல் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு?
1: பயந்திருக்கிறாரு.
0: என்ன, தேவனானவர் வந்த பொழுது பவுலை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பவுலே பயப்படாத. பவுல் வந்து எல்லாரும் கப்பல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பயங்கர முயற்சிகள் இறங்கி தலைவாடத்தை தூக்கி எறியா அதை எறியான்னு முயற்சியில் இருக்கிறப்ப பவுல் வழக்கம் போல பயிற்சியில் இறங்கிட்டார். ஆண்டவரோட
1: உறவாட
0: ஜோம் பண்ணிட்டு உறவாடிட்டு தூச்சிக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டு ஒரே ஆண்டு ஒரே ஆண்டு ஒரே ஆண்டு ஒரேன்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டு ஒரு இடைப்பட்ட பிறகு அவர் வெளியில வந்தது ஒரு புதிய நம்பிக்கையை குறித்து பேசுகிறாரு. ஜெபத்தில் தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: அதான் நான் முதலே நான் சொன்னேன், நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில் நம்ம தேவ சமூகத்தில் உறவாடி தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையை நம்மளால் சந்தேகிக்கவே முடியாது. ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள்,
1: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படி இல்லை,
1: பிரகாரமாகவே.
0: அந்த ஏகாரத்தை கவனிங்க, பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும் இந்த வசனம் இல்லையா? சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும்.

0: ஹல்லேலூயா.
1: நீங்க ஆண்டவரோட உறவாடினதுனால ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருப்பீங்கன்னா உங்களால் அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதுக்காகவே நீங்க இப்ப துதிக்கணும் ஆண்டவர்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இதுக்காகவே நீங்க என்ன சொல்ல, இதுக்காகவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நம்பிக்கையற்று போன இந்த நிலைமையிலையும் தேவன் என்னிடத்துல பேசின காரியத்தை நான் முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் நம்பி இருக்கிறேன். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன நீங்க பண்ற ஜெபம், தேவனோடு உங்களுக்குள்ள தொடர்பு, ஜீவனுள்ள தேவனோடு நீங்க கொண்டிருக்கிற ஐக்கியம் உங்களை இப்படி பேச வைக்கிது. பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்கன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: அவனால முடிஞ்ச காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனா நீங்க உங்களால பேச, இந்த சூழ்நிலையில பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்க. உங்களை பேச வச்சது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. உங்க மூலமா தேவனே பேசுற.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஜெயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டாலும் பவுலும் சீலாவும் தளர்ந்து போகவே
0: இல்லை.
1: நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்திருக்கிறாங்க. எதுனால இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் எதனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அங்கதான் இடையில வருது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த ஐக்கியம் பாருங்க. அந்த வறட்சியின் நடுவுலையும் அவங்க வறண்டே போகல. ஆக்சுவலா வறட்சி நடுவுல என்ன போகணும், வறண்டு போகணும். வறட்சி நடுவுல வளமா இருக்கிறது சாத்தியமா?
0: ஜெபிக்கிறவனுக்கு சாத்தியம்.
1: அவங்க ரெண்டு பேரும் நலமா இல்ல, ஆனா மனசு வளமா இருந்துச்சு.
0: ஆமென்.
1: ரெண்டு பேரும்
0: நலமா இல்ல,
1: நலமா இல்ல,
0: மனசு வளமா இருந்துச்சு.
1: மனசுல அப்படி ஒரு பலம். அங்கதான் ஜீவனுள்ள தேவனோட உள்ள தொடர்பு. என்னையா இவ்வளவு வறட்சி வறண்டு போவான்னு பார்த்தா இவ்வளவு வளமா இருக்கிறான். வறட்சி நடுவுலையும் நீங்க வறண்டு போகாம நீங்க மன வளத்தோட, மனச்செறிவோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, பூரிப்போட, சந்தோஷத்தோட இருக்கணும்னா அதுக்கான ஒரே காரணம் ஜெபத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை.
0: ஆமென்.
1: எவ்வளவு தூரம் ஜெபத்தை நம்புற ஆளுனா அந்த நேரத்துல ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க. எப்பவுமே நம்முடைய களைப்ப காரணமாக காண்பிச்சு நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. நான் இந்த இடத்துல அதுதான் நான் கற்றுக்கொள்றேன். களைப்ப காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லையா?
0: இருந்துச்சு.
1: இவ்வளவு அடிபட்டு இருக்கிறோம், அதனால சீலா இப்போ நமக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு. அதனால் எப்படியாவது பேசாமல் நம்ம
0: படுத்துருவோம்,
1: அப்படியே படுத்துருவோம், காலைல ஜோம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லி அவங்க களைப்பின் நடுவில் ஜெபத்தை தள்ளி போடலை. களைப்பை காரணமாக காண்பிச்சு நாம் ஜெபத்தை தள்ளி போடுவோம்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை இழந்துருவோம்.
0: ஹல்லேலூயா.
1: நீங்க யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரியில அவங்க ஜெபத்தை களைப்பு காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி வச்சு காலையில ஜோம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நடுராத்திரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது,
0: நிகழ்ந்திருக்காது.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய களைப்பு காரணமா காண்பிச்சு என்னுடைய ஜெப வேலையை நான் தள்ளி வைக்காத ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. களைப்பு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உடனே என்ன செஞ்சிடறோம்,
0: ஓய்வெடுத்து
1: போயிடுறோம். ஆனால் களைப்பு வந்தாலும் ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாத ஒரு ஞான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க.
0: ஹல்லேலூயா.
1: களைப்பின் மத்தியிலையும் ஒருத்தன் இவ்வளவு அற்புதமாக இளைப்பாடுறானா அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, தள்ளி வைக்கல. நீங்க ஜெபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க சரீரத்துக்கு வேணா ஒரு ஓய்வு கொடுக்கமே முடியல, உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது. சில சமயங்களில் நம்முடைய சரத்துக்கு தேவைப்படுகிற ஓய்வை விட என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனசுக்கு இளைப்பாறுதல் ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டுள்ள தொடர்புனால ஐக்கியத்தினால தான் நமக்கு வரும். வறட்சியான நிலைமையில ஒருத்தன் வறண்டு போகாம வளமோடு இருக்கிறான்னு அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபத்தை தள்ளி போடல.
0: ஹல்லேலூயா.
1: வழக்கமா நம்ம பண்ற வேலை என்ன?
0: ஜெபத்தை
1: ஏதோ தள்ளி போடுறோம்.
0: ஜெபத்தை தள்ளி வச்சு தள்ளி போடுறோம்.
1: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு நினைச்சு நினைச்சே
0: ஜெபிக்காமலே போயிட்டோம்.
1: இன்னிலிருந்து ஜெபம் பண்ற ஆண்டவரே, சரிடா ஜெபம் பண்றான். சின்ன வேலை வந்துச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துல இருந்து ஜெபம் பண்றான். சரி மத்தியானம் ஜெபம் பண்ணான்னு பார்த்தா கட்டாயம் சாயந்தரம் நான் வந்துடுறேன். அந்த சந்தி மத்தியானம் மூணு வேலை இல்லைனாலும் எப்படியாவது மாலையிலையாவது என்ன செஞ்சிடறேன்
0: வருகிறேன்.
1: கடைசியில் அங்கங்கே ஓடி அலைஞ்சிட்டு ராத்திரி படுக்கிறப்ப சாரி ஆண்டவரே ரொம்ப டயர்டாகி போச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன செஞ்சிடறேன்
0: ஜெபிக்கிறேன்.
1: இப்படியே சொல்லி சொல்லியே என்ன பண்ணலை?
0: ஜெபிக்கவே இல்லை.
1: களைப்பை காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுகிற மனுஷன் அவன் அனுபவிக்க வேண்டிய இளைப்பாறுதல் அனுபவிக்கிறதே இல்லை. நான் ஓய்வெடுக்கிறத விட என் மனசு உமக்குள்ள ஓய்ந்து இருக்கிற அனுபவம், தாய்மடியில் பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்துமா அன்றுவரே அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்ன பாருங்க, அந்த ஓய்வு இருக்கு பாருங்க. அது தூக்கத்து நிமித்தம் வர்ற ஓய்வு இல்ல, ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்து நிமித்தம் நாம அனுபவிக்க வேண்டிய ஓய்வு. இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்தேவன் பாருங்க, பயங்கர இக்கட்டான ஒரு நிலைமை, நாலாபுரம் அவரை சுற்றி எல்லாரும் வளைந்து கொண்ட அந்த நிலைமையிலையும் அவர் நம்பிக்கையேற்று போனவராவே என்னன்னா
0: காணப்படவே இல்லை.
1: அவர் முகத்துல நான் அடிக்கடி சொன்ன சவக்களை இல்லை, தேவனுடைய களை அப்படி சொட்டுது. அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா?
0: தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள்.
1: இந்த உறவாடுறவன் முகத்துல இருக்கிற களைய
0: தேவ களை.
1: அவன் முகத்துல கவலை தெரிஞ்சிருக்கணும். ஸ்தேவன் முகத்துல யோ மறிக்க போறமேங்கிற
0: கவலை தெரிஞ்சிருக்கணும்.
1: ஆனா அங்க என்னன்னா முகத்துல தெய்வீக களை சொட்டுது. அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:15
0: ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து
1: அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க
0: கண்டார்கள்.
1: ஒரு கலவரம் வெடிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும் யாருக்கு?
0: ஸ்தேவானுக்கு.
1: கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. கலவரத்தை குறிச்சு எந்த
0: கவலையும் இல்லை.
1: ஆனா முகத்துல தேவ களை
0: சொட்டுது.
1: படு பிரைட்டா இருக்கிறார். முகத்துல இருள் அடிக்கல, அருள் அடிக்குது.
0: ஹல்லேலூயா.
1: பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான்டான்னு சொல்லுவாங்க. என்ன அறிஞ்ச மாதிரி இருக்கான்?
0: பேய்.
1: முகம் இருள் அடிச்சு போயிருக்கு அப்படின்னு. கவலைப்படுறவன் முகத்துல இருள் அடிக்குது, ஆனா அருள் அடிக்கிற முகம் தேவனோட உறவாடுறவன் முகத்துல அருள் அடிக்குமா அடிக்காதா? தெய்வீக களை சொட்டுது, ஃபுல் ஆஃப் கிரேஸ். அதனால பாருங்க அவருடைய மெசேஜ் உயிருக்கு வேட்டு வைக்கிற மெசேஜ் அவர் பண்ணது. அவர் நல்லா தெரியும் இந்த செய்தியை கொடுத்தோம்னா
0: உயிருக்கு
1: சாவு நிச்சயம்,
0: சாவு நிச்சயம்.
1: அதனால பேசாம இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போயிடுறது
0: நல்லது
1: அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் என்ன செய்யல?
0: வரல.
1: அட்டி சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யறாரு? சொல்லி முடிக்கிறார். முடிக்கிறப்ப பாருங்களேன், 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 7:57
0: தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி
1: அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி
0: சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள்.
1: அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே,
0: என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்
1: என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
0: அவனை கல் எறிந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: அவனோ முழங்காற்படியிற்று,
0: ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா.
1: ஒரு தெய்வீக பயம் வருது இந்த பாசேஜ் எல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது. கல்லு விழுது, கல்லுன்னா காயப்படுத்துறது கல்லறியல, கொல்றதுக்கு கல்லறியனா, உயிர் உயிரை பறிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவானுடைய உயிரை ஒரு கூட்டம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாரு. Systematic. He was not collapsed by the stoning. கல்லறிவது நிமித்தமா அவர் நிலை குலையல, நிலை குலைஞ்சு போல கீழே சுருண்டு விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு, ஐயோ கொல்றாங்களே, ஐயோ கொல்றாங்களேன்னு அலறல் சத்தம் கேட்கல. எனக்கு பயமா இருக்க, என்ன விட்டுருங்க, என்னால வழி தாங்க முடியலன்னு கத்தி கூப்பாடு போடல. தன்னுடைய எஜமான போலவே மரண தருவாயிலையும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுல எப்படி முழங்கால் படிட்டு நீங்க ஒரு பரிதாம உருண்டு பிறந்து அங்க அலறி தவிச்சு உயிரை விடுற ஒரு மனுஷனை அங்க நம்மள ஸ்தேவான பைபிள் சொல்லல. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கல் விழுது. எவ்வளோ நேரம் அவர் சுயநினைவு இழந்து மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்திருக்கிறார்னா,
0: முழங்கால்
1: முழங்கால் நின்று ஜெபம். எந்த அளவு ஜெபத்தை நம்புற மனுஷனா அவர் இருந்திருப்பார்னா, இந்த அளவு ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா, கொடுங்கப்பா. இது போல இதில் பாருங்களேன், எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த இடத்துல ஸ்தேவானுடைய ஜெபம் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இங்கே ஒரு பண்ணது மன்றாட்டு ஜெபம்.
0: எஸ்,
1: மன்றாட்டு ஜெபம்னா பிறருக்காக மன்றாடுறது. ஆக்சுவலாக சாகப்போற மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணுவான்,
0: தனக்காக,
1: தனக்காக ஜெபம் பண்ணுவான். ஆனால் இவன் தன்னை கொல்றவனுக்காக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நான் சகாது இருக்க கிருபை செய்யுங்கன்ற ஜெபம் வரல. என்னை கொலை செய்யும்படி இந்த செயலை செய்கிற இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதரும் அப்படிங்கிறது மன்றாட்டு ஜெபம். தனக்காக ஏறெடுத்த விண்ணப்பம் இல்ல, பிறருக்காக பரிந்து பேசின ஒரு ஜெபம்.
0: ஆமென்.
1: ஜீசஸா தானே செஞ்சாங்க சிலுவையில, அங்கேயும் மன்றாட்டு ஜெபம். இந்த பாவத்தை இவர்கள் மீது
0: சுமத்தாதரும்,
1: இவர்கள் அறியாமல்
0: செய்கிற
1: இவர்களுக்கு
0: மன்னியம்,
1: மன்னியம், மன்றாட்டு.
0: ஹல்லேலூயா.
1: இந்த மன்றாடுறவனுக்கு போற தனக்காக ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ள போறப்ப நமக்காக ஜெபிக்கிறத நாம என்ன செஞ்சிடறோம், தற்காலிகமா மறந்துட்டு ஜெபத்தினுடைய ஆழத்துல போறப்ப நம்முடைய சிந்தனை எல்லாமே மன்றாட்டுல பிறருக்காக, பிறருக்காக.
0: ஹல்லேலூயா.
1: இப்ப ஸ்தேவான் அந்த அந்த சூழ்நிலையில நம்பிக்கையற்று தனக்குள்ள கலங்கி போய் துடுதுடிச்சு மடியல, சந்தேகத்திலையும் மடியல, மிகுந்த தெளிவோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற திருப்தியோட ஓடி முடிகிறார். ஜெபிக்கிறவன் பார்க்கிற கோணமே வேற, ஆனா ஜெபிக்கிறவனை பார்க்கிற கோணம்
0: வேற.
1: ஜெபிக்கிற உங்களை பலர் பல கோணத்துல பார்த்தாலும் ஜெபிக்கிற நீங்க பார்க்கிற கோணத்தை எவனாலும் பார்க்க முடியாது.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: அப்படி சவுல் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அவன் இந்த நேரத்துல இந்த பாவத்துவங்க மேல சுமத்தா தருமா, இது டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த கோணத்துல இது வரைக்கும் நாம யாரும் சிந்திச்சதே
0: இல்லையே.
1: ஜெபத்தை நம்புகிறவர்கள் பார்க்கிற கோணத்தை, ஜெபத்தை நம்பாதவர்கள் பார்வையில் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
0: ஹல்லேலூயா.
1: ஜெபிக்காதவன் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி போறதை விட, ஜெபிக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி தெளிவடையது விவேகமுள்ள ஒரு செயல்.
0: ஆமென்.
1: உங்களை சுத்தி ஜெபிக்காதவன் சொல்ற அநேக வார்த்தைகளை அதை கேட்டு குழப்பம் அடையிறது நிறுத்துங்க. உங்க நடுவுல இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்ற ஒற்ற வார்த்தையை நம்புங்க, கரை சேர்ந்துருவீங்க. மாலிமி ஒரு மாதிரி சொல்றான், நூற்றுக்கு அதிபதி ஒரு மாதிரி சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், எல்லாரும் குழம்பி போயிட்டான். ஆனா தேவனோட உறவாடி ஜெபிச்சல் இருக்கிற ஒரு ஜெப மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தை கரை சேர்த்துச்சா எல்லாரையும்
0: சேர்த்துச்சு.
1: அதனால அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கு. ஜெபிக்கிற ஒருத்தன் என்ன சொன்னான், தேவனோடு உறவாடுகிற பொழுது உங்களிடத்துல தேவன் என்ன
0: சொன்னார்,
1: சொன்னார் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க.
0: அதனால
1: நீங்க எதை குறிச்சு கலங்குறது
0: வேண்டாம்,
1: வெட்கப்பட்டு போவதே
0: இல்லை.
1: சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரே, வறட்சியான நிலைமையிலையும் நாங்கள் வறண்டு போகாமல் வளமோடு இருக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியம்ப்பா. ஆமென்.
0: ஆமென்.
1: மன்றாடி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யுங்க
0: தாங்க.
1: எங்கள் நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறத விட, ஆண்டவரே, நாங்கள் ஜெபன்னு வர்றப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற, பிறருக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவி எங்களுக்குள்ளே பெருகட்ட ஆண்டவரே.
0: Hallelujah. Hallelujah.

அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஜெபிக்காததுனால நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம்னா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்காததுனால தான் நீ இப்படி நம்பிக்கையற்றிருக்கிற, ஜெப குறைவனால தான் உன் வார்த்தையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஜெப குறைவு உன்னை முறுமுறுக்க வச்சுச்சு, ஜெப குறைவனால நீ புலம்புற, துடிக்கிற, பயப்படுற, ஜெப குறைவு. ஆனா தவறாம நாம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள தேவையான புதிய நம்பிக்கையை அந்த ஜெபத்தின் மூலம்தான் நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய நம்பிக்கைகளை நாம் இழந்து போகாதிருக்க நமக்கு அனுகிரகம் செய்து. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எந்த காரியம் எங்கள் பாதையின் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிச்சா அது அகன்றுறோம். நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் கிரியை செய்கிறார், நான் ஜெபிக்கிற பட்சத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்பிக்கையை பெற்று பெற்று நாங்கள் ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜெபத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சந்தேகிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமாகவே இந்த நாளில் நடக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை குறிச்சும் இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோட, நடுக்கத்தோடு இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. புதிய நம்பிக்கைகள் உண்டாவதாக, புதிய சந்தோஷம் உண்டாவதாக, எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை எதிர்கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு நீங்க அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமே ஆமே ஆமே. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

0: இரண்டாம் வசனங்களை வாசிக்கப் போகிறேன். சங்கீதம் 91 திருப்போம், 11-12 வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதில் என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகள் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் வாசிக்கப் போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒளிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமா எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான்
1: அந்த வேலியை இயங்க வைக்கிறது. விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலி இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலியிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன? விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதர்களுடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கையை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 யாத்திராகமம் 23:20 தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும் போது தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் தண்ணி சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர்தான் 91 சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்கள் உங்களை காக்கும்படி, அவங்க வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்க நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும், நாச மோசங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், பலவிதமான சத்துரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா, அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால் வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கு. டு ஹெட்ஜ் அபவுட், டு கார்ட், டு ப்ரொடெக்ட், டு அட்டெண்ட் டு அப்சர்வ், ப்ரிசர்வ் அண்ட் வாட்ச் என்ற ஆங்கிலத்திலே அகராதியிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேலி போட்டு உங்களை கவனித்து பாதுகாத்து உங்கள் மீது கண்ணோட்டமாயிருந்து உங்களுடைய தேவைகளை கவனித்து உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை சுத்தி ஒரு சுவரை போல, பாதுகாப்பின் மதிலை போல இருக்கும்படியாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்க, உங்களை காக்கும்படியாக என்று சொன்னால் வேலி போட்டு காக்கிறது போல காக்கும்படியாக. தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34 சங்கீதத்திலே, The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஏன் பாளையம் இறங்குறார்கள்? ஏன் சுத்தில நிற்கிறார்கள்? ஒரு சுவரை போல நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து ஜெயித்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றவர் மோசே. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் சொல்லுகிறார், தேவதூதர் எங்களுக்கு முன்னால செல்லுகிறார் என்று, தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்தார். அவரை சுற்றி ஒரு வளையம் போல நின்று அவரை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தேவதூதர்கள் விலக்கி காத்தார்கள் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறதில்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜபிச்சீங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியவே வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள், தீங்கு என அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. To enjoin or to appoint or to send with, அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார், அவருடைய வல்லமையின் மூலமாக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறதில்லை இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மா மாதிரி நினச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அதுபடி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம். இந்த கைகள் என்கிற வார்த்தை எப்ரிய மொழியில இந்த பழைய பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது, அதுல வர்ற வார்த்தை அல்ல, இது ஒரு விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல், என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ், ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய நம்மை விட மிக பெரிய நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம்? தம்முடைய அவர்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையிலே, தேவதூதருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது. அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது. நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வேலையை செய்யும்படியாக. தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல, எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும் போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராவும்

ஊழியம் தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20 வசனம் முதல், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமனின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருந்து, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார், அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு, கூடைய தேவதூதன் அனுப்புறேன் முன்னாடியே, எல்லா விரோதியும் மடங்கடிக்கிற அதம் பண்ணுகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னார். போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்தில் போய் சேரல. என்ன நாங்க வழியில செத்து போயிட்டாங்க, வனாந்தரத்தில் செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்தில், இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்தில் செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒன்றும் உதவி செய்யலை அவங்களுக்கு, இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒன்றும் தூக்கி விடலை, இந்த வனாந்தர அனுபவம் அவங்களுக்கு பெரிய வெளிப்பாடை தெரில, இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்தரல, இந்த வனாந்தரத்தில் செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளோதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசவே பேசாதீங்க, நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்க செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல வனாந்தரத்துல. தேவ தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்கிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதன் எனக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தும் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழலில் செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்கே நிற்கிறாரு, சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன், தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு, பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள், அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றும் இல்லை, நமக்கு விரோதம் எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்கள் போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதனுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்கள் இங்கேயே செத்துருவோம், நாங்கள் போய் சேரவே மாட்டோம், இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்கள் என்ன பண்ணார் ஆண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சக்கரியாவுடைய கதை தெரியும்,

0: சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாயிடுச்சு. தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரி என்ன சொன்னாரு, இதெல்லாம் எப்படிங்க ஆகுறது, எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆயிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சார். தேவதூதன் என்ன பண்ணாரு, தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானம் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை ஆயிரம் தூதன் பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சக்கரியாவை ஊமையாக்கினார். ஏன், அவனுடைய வாயின் வார்த்தைகளினால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்தில் விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர்கள் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன், அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீதம் 103 திருப்போம். சங்கீதம் 103 நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம். நம்ம அதை தாண்டி போனீங்கன்னா தான் அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா. கடகடன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வரைக்கும் போவாங்க, அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவ தூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா, இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேட்குதான்னு, ஒன்றும் சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒன்றும் சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும், வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல, நாம அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் அந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா. எத்தனை பேருக்கு விளங்குது, இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க, இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறது இல்ல, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் சத்தத்தை நீங்க கொடுக்கணும். வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்திட்டு சொல்லுங்க, வார்த்தை இடத்துல இருக்கிறது, பைபிளை தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்கே இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள், என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள், அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் கட்டளையின்படி, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார், வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21 வசனம் இல்லையா, அப்ப தேவதூதர்கள் யார், பணிவிட செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லி இருந்துச்சு, போன வாரம் பார்த்தோம். பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன். தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாலனா தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீரென்றால் அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு, கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்தர் தேவதூதர்களை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5, இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன், இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க? இப்போ நல்ல கவனிங்க, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவரை ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணான் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு அவங்களுக்கு வழங்கலை, எதுவுமே வழங்குறது இல்லை. அவங்க எதையோ ஒன்று போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சுட்டு கடகடன்னு உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்ணுறாங்க, முடிச்சுட்டு போய்கிட்டா இருக்கு. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியாக நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலியதை பீடுறத போல வாயை திறந்து கட கட கடகடன்னு எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதுதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் போனீங்கன்னாலும் அதுதான். கடகண்ணிருக்க சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையும் சொல்லி அது ஒன்றும் விளங்குறதும் இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது. அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணங்கள் இருக்கிறவங்க பிதாவே சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கு அழுத்து போச்சு. அது சொல்றது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்றாங்க. இப்போ கடகட கடகடன்னு இப்படி சொல்றாங்க, பொறுமை இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது. வாயை திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன? ஜபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது, தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்ன இப்படி சோதனை கொடுத்துருந்தீர், எப்போ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர், என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர், என்னை நாசமாக்குனது போதாதா, என்னை நொறுக்குனது போதாதா, கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்துவாச ஆராதனை கேட்டிருப்பீங்க. அந்த என்னை நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்னை பதம் பார்த்துட்டு ஆண்டவரே, இனிமேலாவது என்னை உருப்பட விடும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்படுறது இல்லைன்னா, அதனாலதான் உருப்படுறது இல்லை, ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாச்சும் கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க,
1: உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள். தேவன் தான் இதெல்லாம் கொண்டு வந்தார், என்ன நாசமாக்குனார் பேசாதீர்கள். வாயத்தை ஒன்னும் விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே நீதானே எனக்கு இப்படி பண்ண, நீதானே எனக்கு இதை வச்சு பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும். விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்துல கடகடன்னு இது தேவன் அப்படி பண்ணிட்டாரு என்ன அடிச்சு நொறுக்கிட்ட சொல்லாதீர்கள். கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போதும், ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும். வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போகக்கூடாது, அதான் ஆராதனை கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அதான் ஆராதனை, போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேலே எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவரை நல்லா திட்டிவிட்டு இப்படியெல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகிறது ஆராதனை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. ஆறாம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. வாயில் பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம், வசனம் சொல்லுது. சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாம வெறும் பேசியே பாவம் செய்யலாம். ஆகையால் ஜாக்கிரதையா இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகரால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ பக்கத்துல பாருங்க, நிக்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறார்களாம், வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவ தூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தேவ தூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. சுருக்கமா பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவவசனம் சொல்லுகிறது. தேவதூதர் பக்கத்தில் நிக்கிறாங்க, பேசுறத பேசிவிட்டு என் புத்தி பேசுகிறனால அப்படி பேசுறேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதர் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதர் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, என் புத்தி பேசுகிறனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு போய் கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவ தூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்கள் சொல்லும்போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்க வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம் தான் வருது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசுனால பேசுனா அப்படி பேசுனா இப்படி பேசுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாட

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம். எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் உபயோகிக்கும் ஆயுதங்கள் உலகத்து மனிதர் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அல்ல. மாறாக அறங்களை அழிக்கக்கூடிய இறைவன் தரும் வல்லமையே என்று பவுல் நம்மை தைரியப்படுத்துகிறார்.

0: கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கு கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலையும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷ தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்களும் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னா அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏன்னா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்? தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற நீங்கள்லாம் யூஆர் த பிரான்ச்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க நீங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நான் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:20 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள் இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொள்ள, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க? இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவல் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி. இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவார்? ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதனோட ஒன்றாக இருந்தால் இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல. நாட் அட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறலை. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்கள்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கேன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கேன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால் அப்போஸ்தலர்களின் 10:32 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க, நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஊழிய செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநார் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்தில் போய் விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இதே உங்களுக்கு அற்புதம் நடக்குமா நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம் நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம், அங்கே யார் இருக்கிறா, அவர் இருக்கிறார், யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு, அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும். ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பீங்க, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்தை காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அது இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கிட்டு நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பொருசலாக போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா, முடியாது. அவர் கட்சி ஆள்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் சில சபைகளில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க. நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு ஒருத்தர் எழுப்பி, நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வீ ஹவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திரும்புதலை கொடுத்த, வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க. ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். எனக்கு சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமல், இது ஆண்டவருக்கே கிட்ட பேரில் 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 20 காசு கிடைப்பது கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே. நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது இவ்வளோவரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கிறேன். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேற வழி இல்லை, அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போன காசக பைபிள் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்கள, இந்த அம்மா இந்த பக்கம் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருக்கோம்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமான அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான். நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கீல்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டு விடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனை காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவன் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிற என்னையா ஒரு ஆண்டவர் செய்வார், எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது. எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார். ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற எல்லாம் தருவார் சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ. எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத. இந்த நன்மை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை. இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சிகள் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காரணம் ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதெல்லாம் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போகலாம். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார்? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. யூ ஆர் பி கிரஸ்ட் இவன் தோ வி ஆர் ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்தில் குறைவுபட்டு விட்டது. அப்போ சரி போகலிப்போல போதுமென்ற மனதுடனே கூட இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்றால் போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சொல்லி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும். அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினச்ச எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பி 4:11 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எந்த நிலைமையிலும் in any kind of situations நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன், எல்லாவற்றையும் இழந்தது போல எங்கேயோ போய் என்ன செய்வேன், பஞ்சம் பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோட கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை வாங்குறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தங்களுடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டவுடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூல் பி பிளஸ்ட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களும் தான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரசங்கிகள் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, கிடைக்குங்கிறாங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசரன்னு சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேலை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீ என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உன் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெப் பண்ணேங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்த திரும்பத்தில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெப் பண்ணால் அவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்த தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்றைக்கி மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க பிளஸ்ஸட் த்ரோட், வேறு யாரும் கூட நோயே வந்துடும். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை வாடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. டச். சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்ல, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்ல. சமீபத்தில் கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவா இந்த தமிழ்நாட்டு பாச என்ன செய்கிறார். இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ். இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ். இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார். இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார். அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரளா அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நான் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளா வந்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா, ராயப்பா, அரளப்பா, பையப்பான்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேருக்கு பேரில் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் அளவு வரலை, அந்த அபிஷேக அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும். அப்புறம் அவர் திடீர் அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர். அது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தியிருந்த அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு நான் போகிறேன். அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊர்பட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்துட்டு நிற்குது, இவர் கையை வர பிடிச்சி வச்சுருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவருக்கு இவருடைய மகிமை காட்டுற கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பாவம் மனுஷன் எனக்கு பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவட்ட தான். எல்லோரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு. தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது, ஜெயித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்க நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன், அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க, கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ. ஆ, இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்கு சொல்ல வந்தேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது. ஆசிரியர் பைபிள் சொல்லுது, ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க, போதகர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதை தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் இன்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன, தேவ சித்தம் இல்லையா. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார், அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். ஒன்று யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வாதம் ஆபிரகம் ஆசீர்வாதம் அப்படி கேட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன், ஆண்டவர் செய்வேன் சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவன் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலம் சில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமான ஒரு சிந்தை வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர், அந்த ஸ்டஃப் வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்து கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டுதான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லைன்னா உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்,
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா, பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மனநிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும், தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை இல்லை, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், காரக்குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ண நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம், ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, ஆ நல்லா செஞ்சு போடுங்க பிரதர், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணீங்க, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது, ஹோட்டலில் தான் கிடைக்குது, ஏன்னா நாங்களும் அதை தான் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான், வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயிறாக கெடுத்து விடுறாங்க. எனிக்கோ சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ், அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்றைக்கி போட மாட்டோம், வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம், வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள், அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும், வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் 8 29 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹி இஸ் நாட் லீவிங் மீ அலோன் என் ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம். அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு செய்ய வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தணும், எப்படி நான் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக் கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும், இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன, கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது, இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது, நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும், இது அல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, ஒரு பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன, ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம், எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்டே போ, எனக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவங்களை பிரிக்கிறாள், அவளுக்கே தெரியாது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்க நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக, நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரிய லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையே நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோடு தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்ன விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்க. இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்கார அநியாயக்காரன் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டவோ நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ You are leading the self-righteous life. நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன் பண்ணுற. போதும் ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாளுக்கு நன்மை செய்கிறேன், யாரு காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை. அப்படியெல்லாம் ஆசீர்வம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிறது மிக முக்கியமான வேலை தான் இன்றைய கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜப விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.75% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, இயேசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஐயா ஒரு ஊழியக்காரன் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரதை விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்துல ஜெபித்த கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறான். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறாள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வர விடாதபடிக்கு இட்டல் நின்று கொண்டிருக்கிற பழைய ஏற்பாடு போல. எங்கள் வழியாக தான் நீ அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடு பள்ளங்கள் மத்தியில் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துடும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
2: அன்பானவர்களே, ஜீவன் நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள், ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனம் இவ்வாறாக கூறுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஒரு சகோதரர் அதிக வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். டாக்டர்கள் சோதித்துவிட்டு அவர் கால்களிலே பலன் இல்லை, இனிமேல் நடக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கேட்கப் போகிற இந்த பாடலை அவர் ஒளிநாடாவின் மூலம் கேட்டார். ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தை அவருக்குள் பேச ஆரம்பித்தது. விசுவாசத்தும் வளர்ந்தது. பாடலை திரும்ப திரும்ப கேட்டார், விசுவாசிக்க ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு அற்புதம் நடந்தது. டாக்டரால் கைவிடப்பட்ட இவர் திடீரென்று எழுந்து நடக்க ஆரம்பித்தார். காரணம் என்ன? அவர் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு இயேசு பதில் தந்தார். அவர் நடந்தார், இன்றும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் ஜெபத்திற்கு இயேசு பதில் தர முடியும். நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை அது மாற்ற வல்லதாக இருக்கிறது. உங்களுடைய டெஸ்டினேஷனை மாற்ற வேண்டுமா? ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.

0: சிதம்பரம் பாஸ்டர் பர்னபாஸ் அவர்களின் தேவன்
1: யாரு சொல்லுது? ஒரு ராச மகராசந்தான்.
2: இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதை ஆகிலும் செய்திருந்தான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடும். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்க.
3: காரணமான ஒரு குக்கிராமத்திலே இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை. தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவிலே இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி, ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்த மாதிரி, உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறத கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்கிறியான்னு கேட்டா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாமா, என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அடைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒண்ணுறாங்க, தம்பி காலங்காலமா இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயின்ல விழுந்து குடித்து குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை. சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்கு கண்ணத்துல கேன்சர் வியாதி வந்து எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக் கொள்ளிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று, அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதுல நான் மாத்திரம்தான் ராஜ்யத்திற்கு நான் போக போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனா என் பிள்ளை பிழைச்சிக்குன்னு சொன்னாங்க. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவ்ல ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்? ஹாஸ்டல்ல எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை, அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் தனிமையாக போய்விடுவேன். பெட்டி இருக்காது, பிரிட்டானிய அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பாளர்கள், தெரியுமா உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்ன. நம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. என்னை வெறுத்து விட்டார்கள். ஒரு புஸ்தக கடையில வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்துல ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன், 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபாய் கத்தருடைய ஆலயத்துக்கு. நான் தூரத்துல வயல்வெளியில போய் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபையில என்ன வேலையா இருந்தாலும் பாய் போடுகிறதுல இருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து இன்னும் சொல்ல நான் லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக. அதிலே வந்ததான பிரசங்கியார் நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்தார். நான் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னு. இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி சட்டை ஒரே பேண்ட் அவ்வளவுதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு அதை அருந்துகிட்டா தைச்சு போட முடியாது, அதனால ஊக்க அதில் போட்டு அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் தனிமையாக இருந்த என்னை கத்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேலே ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கத்தர் கட்டி கொடுத்துருக்கிறார்.
0: அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவரை நடத்தின அதே தேவன்தான், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன். ஆமா, என்னுடைய
1: தேவன்,
0: தேவன் சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புவதாக. ஆமென். சோ கரங்களை தட்டி இந்த அருமையான தேவதாசர ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் வரவேற்கலாம். தேங்க்யூ. வெல்கம் பாஸ்டர்.

ஹலேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. பொதுவாக என்னுடைய சாட்சியை நான் யாரிடத்திலும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஜூடா இவரெல்லாம் வந்து ஒரு ஊழியர் கூடுக எங்கள் பகுதியிலே நடத்தின அந்த நாளிலே எனக்கு ஏதோ அவரிடத்தில் சொல்லணும் போல தோன்றினது. அதை நான் சொன்னேன். உடனடியாக அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது 61 வயசாகிறது. 41 வருடத்திற்கு முன்பாக நான் 20 வயது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இளம் வயதின் பக்தியை நினைவு கூறுகிறவர். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர். உலகத்திலே எத்தனையோ அன்பு இருக்கிறது, தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனிதருடைய அன்பு, இதையெல்லாம் மாயை என்று கண்டவன் நான். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து இந்த நாள் வரையில் மனித அன்புக்கு அடிமைப்படாதபடி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனால் என்னை தேவன் நடத்தின விதம், நான் வாழ்ந்த விதம் வித்தியாசமான கோணம். நீங்கள் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு நான் நடந்து வந்த பாதை, ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னை நடத்தின பாதை, இந்த மூன்று பாதையில் ரெண்டு பாதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய நேரத்திலே என்னுடைய காரியத்தை நான் சுருக்குகிறேன். நான் சிதம்பரத்திற்கும் அருகிலே ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிங்கப்பூர் சென்று நிறைய சொத்துக்களை சம்பாதித்து ஊரிலே டாம்பிகமாக வாழ்ந்தவர். எங்கள் குடும்பத்திலே ஒரே ஒரு மகன் எனக்கு சகோதரனோ சகோதரியோ வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர் ஒரு பெரிய குடிக்காரராக இருந்தார். தினந்தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை செய்வார். நான் அப்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி அழுவேன். ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாவம் வீட்டிலே இருந்தாலும் பக்தியும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. நான் மிகவும் பக்தி உள்ளவன், விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அப்படி ஒரு குடிக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், இவன் சாக மாட்டானா என்று சொல்லி. நானும் அதற்கு சந்தோஷமாய் அப்பா சாக மாட்டாரே என்று சொல்லி இருவருமாக அவருடைய சாவுக்காக நாங்கள் போராடுவோம். அந்த நாளிலே
நான் விக்கிரக வழிபாட்டில் இருந்தபடினாலே வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீர்கள். நான் அதில் எவ்வளவு தூரம் ரொம்ப ஆழமானவன் என்பதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். ஒருமுறை எங்களுடைய ஊரில் இருக்கிறதான குளக்கரையில் நாங்கள் குளிப்பதற்காக போகும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வலையிலே சிக்கியிருந்ததான ஒரு விக்கிரக சிலையினுடைய தலையை வலையிலே மாட்டினதுனால அதை கரையில் எடுத்து போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ஆகா சாமி வந்து மேலே நிற்குது, அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி என் கூட இருந்த ரெண்டு பேரோட சட்டையை கழட்டி சும்மாடு கோழி அந்த தலையை தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு பயங்கரமாக தீப ஆராதனை நடக்குது. எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவர்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறது என்று. வந்து பார்த்த உடனே ஒருவேளை எங்கள் அம்மா என்ன என்ன நினச்சிருக்கணும், பரவாயில்ல சாமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, தொடப்பக்கட்டையை கையில் எடுத்தாங்க, எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டாங்க. தூக்குறியான்னு கேட்டவனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே காணோம், எல்லாம் ஓடிட்டான். மறுபடியும் நான் அந்த சட்டையை மறுபடி சும்மாடு கோழி அதே சிலை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு புறம்பான ஒரு வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயிலுடைய பின்புறம் ஒரு ஈச்ச மரத்தில் வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டில் மிகவும் ஸ்டாஞ்சாக ரொம்ப பிடிவாதமாக இருந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் வீட்டிலே இந்த குடிகாரனாலே ஒரு நிம்மதி இல்லை, பயங்கரமான சாபம், எல்லா சொத்துக்களும் அழிந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நான் அதிகமாய் பார்க்கவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு சொந்த ஊர் பக்கத்து தெருவில் இருந்தபடினாலே அடிக்கடி நாங்கள் அந்த என்னுடைய மாமன் வீட்டிலே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு புறம் இருப்பார், நானும் என் தாயாரும் ஒரு பக்கமாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி, பழைய பெயர், இப்பொழுது பர்னபாஸ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே அந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடு கூட போகிறேன். முன்னாடி என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போகிறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு போகிறேன். நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் அப்பா, எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாங்கள் அந்த சிதம்பரம் டவுனுக்கு போவதற்கு ஒரு ரயில்வே கிராஸை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். அப்படி ரயில்வே கிராஸை கடந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனே போலீஸ்காரர்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்து விட்டது. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா போலீஸ்காரில் பார்த்தவொடனே பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு திரும்ப போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து வரும் பொழுது, அப்பொழுது தான் முதன் முறையாக சென்னையிலேருந்து திருச்சி வரையில் சோழன் எக்ஸ்பிரஸ் முதன் முதல்ல விட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்ல நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அவர்கள் அந்த நேரம் பார்த்து சரியாக 3:30 அந்த நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக என் கையை அவர்கள் பிடித்து கொண்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் மேலே ஏறுறாங்க. ஏறும் பொழுது ஆரன் அடித்து கொண்டு வருகிறான் அதிவிரைவு வண்டி, அந்த நேரத்தில் அதான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறாங்க. அப்பொழுது பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ட்ரெயின் வருகிறது ட்ரெயின் வருகிறது என்று சொல்லி. ஆனால் என் தாய் அதை பார்க்கவில்லை. என்னை பிடிவாதமாக அப்படியே கையை நன்றாக பிடித்து கொண்டு மேலே ஏறும் பொழுது நான் அந்த ட்ரெயின் வருவதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா என்று சொல்லி நான் கதறினேன். இன்றைக்கும் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அப்படி கதறும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம், தாயாருக்கு ஒரு மயக்கம், அந்த கல் சறுக்கி கீழே நாங்கள் வந்து விழுந்து விட்டோம். உடனடியாக ட்ரெயினை நிறுத்தி விட்டார்கள்.
அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி காரியங்களை நாங்கள் சொன்னோம். பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். தகப்பனார் எங்களை தேடி கண்டுபிடித்து இரவிலே வந்து இருவரையும் பயங்கரமாக அடித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இப்படி காலங்காலமாக பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னையும் தாயும் தகப்பனாரையும் ஒன்றாக வாழும்படி வைத்தார்கள். 1972 ஆண்டிலே அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர் குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் அழிந்து விட்டது, அவரும் மரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நேரத்தில் கேன்சர் வந்துவிட்ட இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எத்தனையோ தெய்வங்களுக்கு ஓடி கையெடுத்தோம். எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டாத

அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து என் தாயாருக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், 1978. அந்த நாளில் நீவ் பேட்டன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டலிலே இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவுடைய வியாதியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் எல்லா ஆஃபியல் எக்ஸாமினேஷன், கோட்டல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது நான் ஆனுவல் எக்ஸாமினேஷன் எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறு குடிசைதான் சபை. அந்த சபையில் ஒரு ஒதுக்குப்புறமாக ரொம்ப டெட்லைனில் பாயில் ஒரு பழைய தலையணை வைத்து அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு போன உடனே அங்கே நான் போய் அம்மாவிட்ட கேட்டேன், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. உடனே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறீப்பா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன், ஏனென்று சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன் என்று. எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், என் தகப்பனார் எங்களை விட்டு அவர்கள் போகும் பொழுது எங்களுக்கென்று எந்த சொத்தும் அவர்கள் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விட்டார். எப்படி வாழ்வது? என்னுடைய தாயார் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் படித்தேன். ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள், நன்றாக எக்ஸாம் எழுதியிருக்கிறியா என்று சொல்லி. நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. அப்பொழுதெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வரும். அப்படி வரும் பொழுது எங்கள் ஊரில் 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதில் நான் மாத்திரம்தான் பாஸ் பண்ணினேன். அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் சொன்ன உடனே ரெண்டு கையெடுத்தும் அவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படி என்று சொல்லி எல்லாரும் மத்தியில் கையெடுத்து கும்பிட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் போனது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சபையில் நின்று சாட்சி சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிறார்கள், ஆனால் நான் போன உடனே சீட்டு காலியாகிவிட்டது, எனக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள், எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன் என்று. ஒரு வாரம் சென்று அதே ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை யாருமே, அதாவது தூக்கி நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னார்கள், நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், நான் இப்படி வேலை செய்து என்னுடைய வயிற்றை கட்டி நான் பல காரியங்களிலே என்னை ஒடுக்கி கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைக்காக காரியங்களை செய்தேன். ஆனால் என் பிள்ளை பாஸ் பண்ணிவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போகப் போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் என் பிள்ளை பழச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை மறித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அன்பற்ற உலகம் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்படி தனிமையாக விட்டுவிட்டு போன சூழ்நிலையில் நான் கொஞ்சம் மங்களாயித்தேன். வாலிபன் அல்லவா, நான் எங்கே செல்வது, யார் எனக்கு உதவி செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ,
அவர்கள்

0: மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தை என்னை தேற்றியது. உடனடியாக அந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நான் பொருத்தனை செய்தேன், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ்வது உமக்காகத்தான். என் தாயாரும் ஒரு பொருத்தனையோடு என்னை இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அவன் படிக்காதவனாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லக்கூடாது. நீர்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நாளிலே எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த நாளிலே இல்லை. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருப்பேன், சொந்தக்காரர்கள் வீட்டில் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன், பிளஸ் ஒன் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்துல நான் இந்த விடுமுறை நாட்களை கழிப்பது, ஒரு கேள்விக்குறி வெளியே வரும் பொழுது. ஆனாலும் எங்காயிலும் ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல போய் தங்கி அந்த விடுமுறையை கழித்து விட்டு வருவேன். அதே போல் விசிட்டர்ஸ் டேன்னு இருக்கும் ஹாஸ்டலில், எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் தனிமையாக போய்விடுவேன். எல்லா என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏய் மூர்த்தி, என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மா, நீ வாடா. ஒரு பெட்டி இருக்காது, பிரிட்டானி அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் வீட்டிலே நான் தங்கி படிக்கும் பொழுது அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வேலை பார்த்தவர்கள். தன்னுடைய அதாவது மாதம் அவர்கள் சம்பளம் எடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி கேட்டேன், எனக்கு எதாகிலும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்று. ஆனால் அவர்கள் உடனடியாக என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நாளிலே வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துணிமணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த நாளிலே எனக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை, கர்த்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை, நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். தாவீது சொல்கிறது போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று நான் தனிமையான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபா கொடுத்துருவேன், 25 ரூபா நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே நான் +2 முடித்து BA படிக்க, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். எப்படி ஆகிலும் நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே வேலை செய்து, இந்த வீட்டு வேலை செய்து, யாராகிலும் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். வேலை செய்து அதனால் வருகிறதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தேன். அப்போது சில கிறிஸ்தவ சபையில் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்தபடினாலே கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கல்லூரி எனக்கு சரியாக 4:45 முடியும். ஒரு அரை மணி நேரம் நான் கல்லூரியிலேயே இருப்பேன். இருந்துவிட்டு பொழுது போன பிறகு அங்கே இருக்கிறதான அந்த பார்க்கில் பொழுது போன பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வருவேன். மனிதர்கள் செய்கிறதான சில காரியங்களை நினைத்து எனக்கு அழுகிறது போல தோணும். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் அழ முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பர்ணபாஸுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வசதி இல்லை, ஆனால் இவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளாவது இவன் அழுததை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கும் நான் அழக்கூடியவன் தான். சூழ்நிலையை பார்த்து, இருக்கிற நிலைகளை பார்த்து அழ வேண்டும் என்று எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ரொம்ப தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு, கண்ணை துடைத்து விட்டு, முகத்தை கழுவி நான் சபைக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன். என் சபையில் என்னுடைய போதகருக்கு கீழாக நான் வேலை செய்வேன். அவருக்கு துணி துவைத்து போடுவேன். பாஸ்டர் அம்மாவுக்கு வீட்டுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். மாத்திரமல்ல, சபையில் என்ன வேலையாக இருந்தாலும், பாய் போடுகிறதுலேருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும், லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வேன். எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாத தேவனுடைய ஆலயத்தில் அவன் அப்படி இருந்தானோ, அதே போல் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி எல்லா காரியத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் படிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. பிஏ முடித்து விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி சில உதவிகளை சபையிலிருந்து எனக்கு உருவாக்கி தந்தார். அந்த உதவிகளை வைத்து எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் கூட நாம் பார்த்தோம், அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அழகாக நமக்கு அந்த வேத வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை போதித்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய படிப்பை விட, என்னுடைய காரியங்களை விட, சபையின் காரியங்களை நான் அதிகமாய் நேசித்தேன், உண்மையாய் செய்தேன். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் எக்ஸாமினேஷன் டைமில் எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைத்து விட்டார்கள். சென்னையிலிருந்து சாது பென்னி என்று சொல்லி, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இப்படி எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி வச்சுட்டாங்களே, என்ன எல்லா காரியத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணவே தெரியாது, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும்னு. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொண்டபடினாலே அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை முதல் எக்ஸாம் எழுதினேன். சனிக்கிழமை எனக்கு எக்ஸாமினேஷன் இல்லை, நல்ல மீட்டிங் நல்லா முடிந்தது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் ராத்திரி 9:30 முடிந்தது. ஆனால் திங்கட்கிழமை எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம், என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. நான் வெளியே போய் யூனிவர்சிட்டி பக்கம் இடைப்பட்ட நேரத்தில் போகும்போது எல்லா மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக படித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு சொரசொரன்னு ஆயிட்டு, அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் என்று சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 தான் என்னை விடுறார். நான் போய் கேட்குறேன், பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நான் போகிறேன்னு. அப்பவும் கேட்குறாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படி என்று சொல்லி, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாஸ்டர்னு. அப்போ அந்த நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி, அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வானார். நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் சொல்கிறாருன்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் டிக் பண்ணது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தது. உடனே அடுத்த நாளே எக்ஸாமினேஷன் போனேன். அதாவது ராத்திரி 9:30 போனேன். போய் அங்கே இருக்கிறதான இந்த காலேஜில் தான் எப்பொழுதுமே லைட்டு வீட்டில் இல்லை, அங்கே தான் படிப்போம். அங்கே படிக்கும்பொழுது அவ்வளோதான், என்ன நடந்துன்னு தெரியல, தூங்கிட்டேன். காலையில் 6:00 தான் எழுந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. எல்லாரும் எக்ஸாமினேஷன் சந்தோஷமாக போகிறாங்க. எக்ஸாம் காலில் ஹாலில் உள்ளே நுழைந்து உக்காந்துருக்கும்போது அவங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த சாது பென்னி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்திருந்தது. அதை ரொம்ப நாள் வரலையும் வைத்திருந்தேன் நான். ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்கிறவர் அல்ல. அவருடைய ஊழியத்தில், அவருடைய காரியத்தில் யார் எல்லாம் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நாளிலே எக்ஸாமினேஷன் முடிந்தது, நன்றாக எழுதிவிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேர் என்னுடைய கிளாஸில், அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் ஒருத்தன். ஆண்டவர் கிருபையாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏங்கி அழுதவன். அந்த நாளிலே எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த எந்த ஒரு வாகனமும் கிடையாது, ஒரே சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு அதை அருந்துக்கிட்டால் தச்சு போட முடியாது, அதனால் ஊக்க அதில் போட்டு நான் பண்ணுவேன். ஒரு முறை எனக்கு ஷூ போடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. எனக்கு என்ன பண்ணுவது, அந்த நாளில் ஷூ வாங்கினா 90 ரூபா. இந்த 90 ரூபாய் நான் வாங்கினோன்னா என்ன பண்ணுவது, வேறு வழி இல்லை. எனக்கு வயல்வெளியில் போய் வேலை செஞ்சேன், வயலில் போய் வேலை செஞ்சேன். நான் வந்து நாத்தடிப்பேன், அறுவடை செய்வேன், ஏறு மாத்திரம்தான் எனக்கு ஓட்ட தெரியாது, மற்ற எல்லா வேலையும் செய்வேன். அப்போ ஒரு முறை இந்த 90 ரூபாய்க்காக நான் வேலை செய்து அந்த ஷூவை போட்டுக்கொண்டு போகும் பொழுது எனக்கு அது போடவே எனக்கு பிடிக்கல, அதை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். நான் கடைசி வரையில் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரையில் என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அலேலூயா. 1994 ஆண்டில் எனக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் நல்ல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தார். 1995 என்னுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளிலே கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஒரு முறை வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அதாவது 300 ரூபா நாங்கள் இருந்த வீடு, அந்த முதல் மாதம் வாடகையை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருந்தார்கள். முதல் மாதமே வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பார்கள், கிறிஸ்தவரெல்லாம் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தயவு செய்து என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, எதையாயிலும் ஒன்றை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ 28 வந்தது. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கவரில் ஒரு லெட்டர் இருந்தது, உங்களுடைய ஸ்காலர்ஷிப் பேலன்ஸ் 325 ரூபா செக் இருக்கிறது ஆஃபீஸில், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்கள் என்று சொல்லி. நான் நேரடியாக போனேன், அதை வாங்கினேன், அந்த பணத்தை எடுத்து வாடகை கொடுத்தேன். 10 வருடம் ஒரு குடிசையில் இருந்தோம், 1 மாதமாவது வாடகை பாக்கி இருந்ததே கிடையாது. கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். இப்பொழுது என்ன செய்வது, ஊழியமும் இப்படி இருக்கிறது, யாரும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், மரண தருவாயிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன், சாகப்போக இருந்த உன்னை நான் இப்பொழுது உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். தாவீது சொல்வான் 118 சங்கீதத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. அப்படியாக நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் கட்டாயம் சொல்லுவேன். சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், அல்லது நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். பணமோ பதவியோ படிப்போ இதெல்லாம் அது செகண்டரி தான். ஆனால் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக அவர் நமக்கு கை கொடுப்பார். நான் எம்ஏ முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே எனக்கு நான் தனிமையாக இருந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து இவ்வளவாய் பெருக பண்ணினேன் என்று. அப்படியாக நான் தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, 400+ ஆத்மாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், இயேசு நம்மோடு சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்பாவுடைய அவங்களுடைய தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஆனால் 3 காரியங்களிலே நான் என்னை முழுவதுமாய் வைத்து கொண்டேன். முதலாவது என்ன என்று சொன்னால், ஆராதனையை நான் உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொண்டேன். ஆராதனை நேரம்னா 9:30 9:30 நாங்கள் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த ஆராதனையில் இருப்பேன். நான் தான் பாய் போடுவேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணாமல் கர்த்தரை நான் ஆராதித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அதாவது தேவ காரியங்களிலே வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர் 2:17 தேவ காரியங்களிலே உண்மையாக இருந்தேன். பாஸ்டர் அவர்களோடு கூட 14 என்னுடைய ஊழியக்காரரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு ஊழியக்காரருக்கு சேவை, ஊழியத்திலும் சேவை, பல விதத்தில் எல்லா காரியத்திலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களாக, அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிறவியிலேயே நான் ஒரு திக்குவாயன், எனக்கு பேச்சே வரவே வராது. அம்மான்னு சொல்வேன், அப்பான்னு சொல்வேன், அவ்வளோதான். என்னுடைய காலேஜில், என்னுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டே வருவாங்க. புஸ்தகத்தை எடுத்து ஒரு பத்தியா, ஆனால் நான் என்கிட்ட வந்த உடனே நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வாய் திக்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினே நீ உட்காரும்பார், எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 16 என்கிற நம்பர் எனக்கு வரவே வராது. எல்லாம் 1% சார், 2% சார், 3% சார் சொல்லிகிட்டே வருவான். 15 வரலையும் வரும், 16 வந்தவுடனே ஒரு தேங்கும். வாத்தர் சொல்லுவார், திக்கு வாயினா உட்காரும்பார். பேச்சே வராத என்ன, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய பாடலை பாட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தகுதி இல்லாதவனையும் தகுதி படுத்தி அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். வாலிப பிரயாசத்தில் நீங்கள் இருக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தாவீது சொல்கிறது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று. நிச்சயமாய் அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரையில், இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரையில் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய நிலையை நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என் சாட்சியை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. எப்படி இவன்?
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி, இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மணவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மணவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிவிலே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சியின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மணிட்டு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தரே பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானோர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நம்ம வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இது வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டீங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாக இருக்கும்படியாக, தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை
அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறி போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்துகிற டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவது அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய்
சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக்கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்போ நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடின் அடிய, இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்க உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும்பொழுது படித்த கதை ஞாபகம் வருது, ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம், கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக அந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதான எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா,
கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும், உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்மாக்களாய், இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட். இசைந்த ஆத்மாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், ஆகுவாங்க, குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்னா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துருமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ண பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணனோ அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேறு ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேறு ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும்
போஜனம் பண்ணி அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாம் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும்? ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போக கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசிரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்கிறான்? நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்பராவை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்பரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியானவிடத்தில் பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி. போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்து ஒருமனப்பட்டினா, சபையில் பக்தி விருத்தி உண்டாக ஒருமனப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்கிறார். ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியில் ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம்
அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளைய, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால் சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை,
பரிசுத்தாவினால் கிடைக்கிற அந்த ஒருமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாராவது படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். நாலு பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது, அது தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவனம் 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை
ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சதுதான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும்

0: கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை, இசைந்த ஆத்மாவாயும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவா இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்கும் இல்லாவிட்டால் அது ஆவியில வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்வி, ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி ரெண்டு மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது, ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.

அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வருடத்துக்கு ஒருமுறை ஒன்றாக கூடி பண்டிகை கொண்டாடினார்கள். இந்த எழுப்புதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கோ ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம்தான். ஆம், நம் தேசம் எழுப்புதலை காண இந்தியா இயேசுமயமாக வாருங்கள், ஒன்றாக கூடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம்.

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அற்புதம்

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:19-23 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஆவியின் அடிப்படை கனி அன்பு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 5:24-2 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே மாம்சம் எப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டது? கலாத்தியர் 6:1 ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் யார்? சீர்பொருந்த பண்ணுங்கள் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த டிரான்ஸ்வல் ரேடியோவின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் சிந்தித்தோம். ஆவியின் அடிப்படை கனி அன்பு. இன்று நாம் கலாத்தியர் 5:24 சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:24. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டது? எப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது ஒருவருடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்படுகிறது. கவுனியங்கள் ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். மேலும் கொலோசியர் 3:3 வாசிக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் நிருபத்திலே ஏற்கனவே பவுல் சொன்ன ஒரு காரியத்தை மீண்டும் நான் நினைப்போட்டுகிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தமைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அவரோடு அடிக்கப்பட்டு விட்டது. நாம் வாசிக்க கேட்ட எல்லா வசனங்களிலுமே கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஒரு விசுவாசியும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது என்பது தெளிவாகிறது. இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட ஒரு விசுவாசி இணைக்கப்பட்டவனாயிருக்கிறான். இப்பொழுது அவன் போராடி வெற்றி பெறுகிறதில்லை. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றியை அனுபவிக்கிறான். இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிப்பது மன விருப்பத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கும் ஒரு அர்ப்பணம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம். கலாத்தியர் 5:16 நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க மூல வார்த்தையும் இந்த 25 நடக்கவும் கடவோம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையும் வித்தியாசமானது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் தொடர்ந்து நடப்பது அல்லது சரியான எட்டுகள் எடுத்து வைத்து நடப்பது. 16 நாம் ஆவியிலே நடப்பதற்கான அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. 25 நடக்க கற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரப்பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? அதாவது முயற்சி செய்தோம், விழுந்தோம், முயற்சி செய்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நடக்க கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நடப்பது என்பது ஒரு பாதத்திற்கு முன் அடுத்த பாதத்தை எடுத்து வைப்பது. ஒரு முழங்கால் மற்றொரு முழங்காலை பார்த்து சொன்னதாம், இப்பொழுது என்னை முன்னாலே நீ அனுமதித்தால் அடுத்த முறை நான் உன்னை அனுமதிப்பேன் என்றதாம். அதுதான் நடப்பது என்பது. ஒரு காலுக்கு முன்னாலே அடுத்த காலை எடுத்து வைப்பது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்பதை குறித்து யாராவது உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார்களா? அல்லது எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்ள எந்த பள்ளிக்கும் நீங்கள் சென்றீர்களா? சிறு பிள்ளைகளை உயரமான ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து எப்படி நடப்பது என்று நடப்பதை குறித்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து, நடப்பதை குறித்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை குறித்தும், நம்முடைய கால் எலும்பு எப்படிப்பட்டது, தசை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் விளக்கி கொடுத்தும் தரையில் இறக்கிவிட்டால் அந்த குழந்தையால் நடக்க முடியுமா? முடியாது. அது முயன்று தோற்று முயன்று முயன்றுதான் நடக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ நடக்க பயில்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது இந்நாட்களிலே கூட உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு குழந்தை நடக்க முயற்சிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்க முயற்சி செய்கிறது, கீழே விழுந்து அடிபடுகிறது, குழந்தை அழுகிறது. ஆனால் அதற்காக இங்கே நடக்க முடியாது என்று அது உட்கார்ந்து விடுகிறதில்லை. நடக்க பயின்ற பிறகு பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறார்கள், எந்த உயரமான இடங்களிலேயும் ஏற ஆரம்பிக்கிறார்கள். ஆவியில் நடப்பதற்கும் இவ்வாறு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல முகாம்களுக்கும் சிறப்பு கூட்டங்களுக்கும் கடந்து செல்கிற பலர் அநேக நோட்டு புத்தகங்களிலே தாங்கள் கேட்பவைகள் எல்லாவற்றையும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்கிற எல்லா குறிப்புகளையும் எழுதி வைத்திருப்பார்கள். என்றாலும் அவர்கள் அவ்வாறு வாழுகிறதில்லை. பிரச்சனை என்ன? ஆவியிலே நடக்க பழக வேண்டும். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் முதலாவது துவங்க வேண்டும். ஏன் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க துவங்கக்கூடாது? இப்பொழுது நான் ஆவியிலே நடக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதற்கு அவரையே நான் சார்ந்து கொள்ளப் போகிறேன் என்று ஏன் நீங்கள் இன்றே சொல்லக்கூடாது? ஒருவேளை நான் விழுந்து போவேனே என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, உண்மைதான், நீங்கள் விழலாம். அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எத்தனை முறை நான் விழுந்து போவேன் என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது, இன்னமும் நானும் விழுகிறேன். ஆனால் ஆவிலே நீங்கள் நடக்க பழகுவது என்பது அதுதான். அது ஒன்றே ஒன்றுதான் வழி. நீங்கள் ஆவிலே நடக்க முதலடி எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்பிக்கையோடு துவங்குங்கள். பூரணமாய் உங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அது மனமுவந்து நீங்கள் செய்யும் ஒரு செயலாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய சொந்த பலத்தினாலே என்னாலே நடக்க முடியாது, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் இல்லை, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் வாஞ்சிக்கிறேன், நீர் என் மூலமாக வாழும் என்று ஒப்புக் கொடுங்கள். கலாத்தியர் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, தேவன் அற்புதமானவர், அவர் மிக அருமையானவர். ஆனால் நானோ நீங்களோ அவ்வாறு அருமையானவர்கள் அல்ல. அவரே நாம் தொழுது கொள்ளத்தக்கவர். என்றாலும் நாம் நடக்க துவங்குவோம். சிறு பிள்ளைகளைப் போல அவரை சார்ந்து நடக்க துவங்குவோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுவதென்றால் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சவால் விடுவது. அவ்வாறு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. உயர்வான நம்முடைய நாற்கால்களை விட்டு கீழே இறங்கி ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலூன்களின் உதவியினாலே நேரை மேலே உயரமாக தூக்கப்படும் ஒரு வாழ்க்கை அல்ல. அது அனுதினமும் நாம் நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஒரு காலுக்கு முன்னாலே இன்னொரு காலை எடுத்து வைத்து நடக்க பயிலுதல். பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியங்களுக்கும், சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நாம் சார்ந்து வாழும் ஒருவராய் இருக்க வேண்டும்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் 6 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நிறுவத்தின் இந்த இறுதியான அதிகாரம் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலின் 3 பகுதிக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவதும் பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழ்வதும் என்றால் அது கிருபையிலிருந்து விழுவதாகும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினாலேயே நடந்து ஆவியினாலே கனி உண்டாகும் வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடப்பது என்றால் என்ன என்பதை சிந்தித்தோம். அது நாம் துவங்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. நாம் விழுந்து போனாலும் தொடர்ந்து நாம் நடக்க பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலாகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது யார்? இது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவளையும் குறிக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லும் பொழுது இடறுவதை குறித்து இது பேசுகிறது. இது ஒருவேளை பெரிய பாவம் எதையும் குறித்து சொல்லவில்லை, ஆனால் ஒரு தடுமாற்றத்தை குறிக்கிறது. ஒருவன் அவ்வாறு தவறு செய்துவிட்டால் என்ன செய்வது? ஆவிக்குரியவர்கள், தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள் சில இடங்களிலே தவறிவிடும் விசுவாசிகளை அடித்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறதில்லை. பொதுவாக என்ன சொல்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம், குறை கூறுகிறோம். ஒரு விசுவாசியை பாவத்திலே தவறும் பொழுது அவன் தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். சாந்த ஆவி ஆவியின் கனி. குற்றம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் மத்தேயு 26:39 கெத்செமனே தோட்டத்திலே இயேசு முகங்குப்புற விழுந்து ஜபித்தார் என்று கூறப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் தடுமாறுவது. ஒரு விசுவாசி குற்றத்தில் அகப்படும் பொழுது அவன் தடுமாறுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் ஏசாயா 63:9 இருக்கிறது. வாசிக்கிறேன் ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். சமீபத்திலே கிடைக்க பெற்ற மிக பழமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், மீண்டும் கூறுகிறேன், சமீபத்திலே கிடைக்க பெற்றிருக்கிற மிக பழைய ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். நான் தடுமாறி கீழே விழும்பொழுது அவர் தடுமாறுகிறதில்லை, அவர் கீழே விழுகிறதில்லை, அவர் நெருக்கப்படுகிறதில்லை. அவர் என் அருகிலே இருந்து என்னை தூக்கி விடுகிறார், என்னை தூசி தட்டி விடுகிறார். மீண்டும் நான் துவங்க என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அருகிலே இருந்து நெருக்கப்படாத பாதிக்கப்படாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு ஆறுதலான ஒரு செய்தி இல்லையா? கலாத்தியர் 6:1 சீர் பொருந்த பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கான பொருள் உடைந்து போன எலும்பை சரி செய்வதற்கு இணையானது. ஒருவர் கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்து விடும் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை அப்படியே வேதனையிலே விட்டுவிட்டு கடந்து செல்வீர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள், அந்த உடைந்து போன எலும்பை சரி செய்ய வேண்டும் என்கிறார். அவனை மீண்டுமாக நிலைநிறுத்த வேண்டும் என்கிறார். இது சாந்தமுள்ள ஆவியோடே செய்யப்பட வேண்டிய ஒன்று. உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயங்கர குடிகாரனாயிருந்த ஒரு சகோதரர் அற்புதமாக மாற்றம் பெற்றார். அவர் ஒரு ஊழியக்காரரானார். அவருடைய பணி மிக கடினமான ஒரு பணியாயிருந்தது. தாங்க முடியாத அழுத்தத்தினாலும் சோதனையினாலும் ஒரு இரவு அவர் மீண்டுமாய் குடித்து விட்டார். தன்னுடைய நிலைமையை குறித்து மிகவும் வெட்கப்பட்ட அவர் அந்த ஆலயத்தின் ஆளுகை குழுவை கூடி வரச் செய்தார். அவர்களிடத்திலே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். நான் இந்த பணியிலிருந்து விடுதலை பெற்று செல்ல விரும்புகிறேன் என்றார். அவர்களுக்கு அது மிக ஆச்சரியமாயிருந்தது. ஏன், எதற்கு என்று கேட்டார்கள். அவர் மனம் திறந்து, கடந்த இரவிலே தான் எப்படி குடித்து விட்டேன், ஒரு போதகர் குடிப்பது சரியான காரியமல்ல என்பதை விவரித்தார். எனவே நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். அவர் உண்மையாகவே தன்னுடைய நிலைமையை குறித்து வெட்கப்படுகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த அற்புதமான ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை அரவணைத்து அவருடைய தோள்களின் மேலே கைகளை வைத்து வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, இன்று நான் கேட்ட செய்தியைப் போல இத்தனை வல்லமையான ஒரு செய்தியை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய மனிதர்களாய் இருந்தார்கள். உடைந்து போன எலும்பை ஒட்ட வைத்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள். அந்த ஆளுகை குழுவினர் இருந்த இடத்திலே வேறு சிலர் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஊழியரை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் அந்த ஊழியரை மீண்டும் உன்னதமான ஊழியத்திற்கு என்று எடுத்து நிறுத்தினார்கள். தேவன் மிக வல்லமையாக தொடர்ந்து அவர் மூலமாய் செயல்பட்டார். கலாத்தியர் 6:1 இரண்டாவது பகுதியிலே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? சீர்பொருந்த பண்ணும் பொழுது சாந்தமுள்ள ஆவியோடே அப்படி செய்ய வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அதோடு சாந்தமும் இருக்கும். மேலும் கலாத்தியர் 6:1 அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று ஒருவர் செயல்படும் பொழுது, அந்த குற்றத்திலே ஆகப்பட்ட சகோதரனோ சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினாலே, சாந்தமுள்ள ஆவியோடே, மனத்தாழ்மையோடே, கவனத்தோடே இந்த சீர்பொருந்த பண்ணும் பணியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தவறி போனவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள். எனவேதான் அதை குறித்து பவுல் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு விழுந்து போன சகோதரனுக்கு சகோதரர்கள்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதேபோல ஒரு சகோதரி விழுந்து போயிருப்பார்கள் என்றால் சகோதரிகள் தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்வாளரோடு கூட ஆலோசனைக்காக நாம் கடந்து செல்லக்கூடாது. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கியமாக இது பலரால் கருதப்படுகிறது. ஏனென்றால் 5 பார்க்கும்பொழுது அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கூறலாம். பிரியமானவர்களே, கிரேக்க மொழியிலே 12 பாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே பாரம் என்ற ஒரே வார்த்தையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது? பல்வேறு விதமான பாரங்கள் இருக்கிறது. சில பாரங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சில பாரங்களை நாம் தான் சுமக்க வேண்டும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. பாரம் என்பது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் உண்டு. நம்மிலே எல்லாருக்கும் மிகுந்த செல்வம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் நல்ல சுகம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் தாளந்துகள் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. சிலருடைய சரீரத்திலே சில அங்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் காதுகளினாலே கேட்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் திடகாத்திரமான கால்களோ திடகாத்திரமான கைகளோ இல்லை. நாம் எல்லாருமே பார்ப்பதற்கு மிக அழகானவர்கள் என்று சொல்ல முடியாது. நம் எல்லாருக்கும் ஒரே விதமான இரத்தம்தான் ஓடுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் ஒன்று போலில்லை. அவைகளிலும் வித்தியாசம் இருக்கின்றன. பல காரியங்கள் நமக்கு ஒன்று போல இல்லாவிட்டாலும் நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று கூறுகிறோம் இல்லையா, அதுபோலத்தான். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒவ்வொருவருக்கும் தன் தன் பாரம்தான் மிக கனமானது என்று எண்ணிக்கொள்கிறான் என்பதுதான் அந்த பழமொழி. சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணி சிறு பிள்ளைகளுக்கும் பாரம் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனுக்குலத்திற்கு பாரம் பொதுவானது. நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. என்றாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாரங்கள் இல்லை. நம்முடைய பாரங்கள் வித்தியாசமானவைகளாய் இருக்கின்றன. பவுல் இங்கே செய்வதென்ன, நமக்குள்ள பாரங்களை இரண்டு விதமான பாரங்களாய் பிரிக்கிறார். ஒன்று நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். அடுத்ததாக நாமே சுமக்க வேண்டிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாதவை அவை. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிற பாரங்கள் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் கவனிப்போம் என்றால் பேரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கனமான ஒன்றை குறிக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 20:12 இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த இவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த இடத்திலே இந்த பேரோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே எருசலேமிலே திருச்சபை மண்டும் கூடிய பொழுது அங்கே ஒரு தீர்மானம் செய்தார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 15:29 அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரம் மற்றவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு பாரம், அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரம். எந்த ஒரு பழுவையும் இருவர் தூக்கும் பொழுது அது பாதியாகிறது. இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை தனியாக உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாரத்தை மற்றவர்களும் சுமக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சில வேளைகளிலே மற்றவர்கள் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டே. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் சுமக்க தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் அதை சுமக்க வேண்டியவர்களிடத்திலே கொடுத்து விடவும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிற பாரம் எப்படிப்பட்ட பாரம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அந்த பாரம் பாதி பாரமாகுமா? அல்லது தேவையில்லாத ஒரு பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றொருவர் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். நாமும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அன்புள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாம்சத்தின் கிரியைகளை உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அப்புறப்படுத்தி ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்க நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீரே எங்களுக்கு அருள் செய்தருளும். தூக்கிவிட வேண்டியவர்களை நாங்கள் தூக்கிவிடுகிறவர்களாய் இருக்கவும், எடுத்து நிறுத்த வேண்டியவர்களை எடுத்து நிறுத்தவும், மற்றவர்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் கரிசனை உள்ளவர்களாக எங்களையும் மாற்றும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் நம்முடைய பாரங்களை எத்தனை விதமாக பிரிக்கின்றார்? இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் நம்முடைய பாரங்களை எத்தனை விதமாக பிரிக்கின்றார்? ஆப்ஷன் ஏ 2 விதமாக, ஆப்ஷன் பி 3 விதமாக, ஆப்ஷன் சி 5 விதமாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வீத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சரீர பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? முயற்சி செய்தோம், விழுந்தோம், மீண்டும் முயற்சி செய்தோம், நடந்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி பாவத்திலே தவறும் போது அவன் தன் இரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் அவிசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று நீங்கள் செயல்படும் போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதினாலே சாந்தமுள்ள ஆவியோடே கவனத்தோடே நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

ஆண்டவராகிய இயேசுவை அறியாத நிலைமையில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேளையில் நெஞ்சு வலியினால் மிகவும் பாதிக்கப்பட்டு ஆற்றுவார் யாரும் இல்லாத சூழ்நிலையில் தந்தை அவர்களுடைய ஆறாம் ஒலிநாடாவில் வந்த ஆறாம் பாடலாகிய வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்கிற பாடலை கேட்டபோது கர்த்தர் எனக்கு அற்புதமாய் சுகம் தந்தார், எனக்கு சுகம் தந்தவர் இந்த பாடலின் வழியாய் உங்களுக்கும் சுகம் தருவார், விசுவாசத்தை

அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகம் உங்களுக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகம்னாவே அது கலகத்தை உண்டாக்குகிற உலகம். உலகம் என்றாலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்பா சொல்லுவாங்க, இந்த எருமை என்கிற பெருமை ஜனங்களை விட்டு அகன்று போவதாக. உலகம் கலகத்தை உண்டாக்குகிற உலகம் ஒருத்தரையும் தொடாதபடிக்கு

0: கிடையாது.
1: தாவீது வாழ்க்கையில உணவை விட உறக்கத்தை விட உணவை விட உங்க சமூகம் எனக்கு மேலானது மேலானது மேலானதுன்னு எத்தனையோ சூழல் தன்னை நெருங்கி அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ண வந்தாலும் அவருடைய நோக்கம் எண்ணம் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 56வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். அதுல 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது 3வது வசனம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழும் போது 9வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, முன்னிட்டு போங்க, பின்னிட்டு பாராதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னிட்டு நீங்க புகழுகிற ஒவ்வொரு புகழாரம் பிசாசை பின்னிட்டு திரும்ப பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்பா, சமூகத்தில் அப்படியே எழுமை நின்று, ஆண்டவரே என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார், எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுகிறோம் என்பதை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இங்க இருக்கிற யாரும் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தன்னிகரற்றவர்களாக, தன்னிகரற்ற தெய்வம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெராக்ஸ் காப்பியாக அல்ல, ஒரிஜினல் காப்பியாக வச்சிருக்கிறார். ஆமென். மேல இருந்து ரெண்டு சொட்டு அந்த பனி துளி அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு சொட்டு பனி துளி ரோஜா பூ மேல பட்டு முத்து போல பளிச்சிடுகிறது. இன்னொரு பனி துளி கீழே மண்ணோடு அப்படியே கீழே போயிடுச்சு. ரோஜா பூல இருக்கிற அந்த பனி துளி மண்ணில் விழுந்த பனி துளியை பார்த்து பேசிச்சான், நண்பா மேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் தானே இறங்கி வந்தோம், என்ன பத்தியா தெய்வம் எங்க வச்சிட்டாரு, ரோஜா பூ இதழில ரோஜா பூல முத்து போல வச்சிட்டா இருப்பார், நீ பாரு மண்ணோட மண்ணா போயிட்ட. ஒரு நாள் என்னோட நீ கம்பேர் பண்ணவே முடியாது, நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மணல்ல விழுந்த அந்த சொட்டு ஒன்றும் பேச முடியாம அமைதியா இருக்கும்போது அப்பொழுது தோட்டக்காரன் வருகிறார். வரும்போது அந்த ரோஜா செடிக்கு தண்ணி அடிக்கலான்னு பார்த்து தண்ணி அடிக்கிறார். ஏற்கனவே அந்த மண்ணில் மணல்ல அந்த பனித்துளி விழுந்ததுன்னு சொன்னல, அந்த பனித்துளி இந்த தண்ணியோட சேர்ந்து அப்படியே அந்த ரோஜா பூக்குள்ள அந்த செடிக்குள்ள உள்ள போய் ஜீவன் நீராக ஒவ்வொரு கிளைகளையும் பாய்ந்து சென்று அந்த செடிக்கு வலுவூட்டியது. இந்த ரோஜா பூ மேல இருந்துச்சு பாருங்க ஒரு சொட்டு, சூரியன் வந்த உடனே கொஞ்ச நேரத்துல முத்து போல பளிச்சிட்டது, ஆவியா அப்படியே மாயமாயிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரா சிலர் பேசுவாங்க, நாங்க எப்படி ஜொலிக்கிறோம் பாத்தீங்களா, நீங்கெல்லாம் எங்க மண்ணோட மண்ண மக்கிதான் போவீங்கன்றாங்க பாருங்களேன். மனுஷன் எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏக்கறாம் பாருங்க பிசாசின் தந்திரம், அவனுடைய செயல்கள் எல்லாம் எண்ணமற்று போய்விடும், ஆவியாக மாயமாக எல்லாமே மறைந்து விடும். நீங்க ஜீவனோடு என்னாலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, ஒன்றுமே இல்லையே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் வராமல் போயிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த முத்து போல இருக்கிற அந்த பனி துளிக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடந்திருக்கும். நம்ம ஆலை வேலையில் அப்பா அடையாளம் தெரியாத அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா. புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடாம, தடுமாற விடாம என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியா

9 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரோனோஸ் கைரோஸ் ரெண்டு நேரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை குறித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நீர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து எங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். எந்த காலத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி செல்கிற இந்த நாட்களுக்காக மக்கள் நன்றி. எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஒரு 100 மடங்கு விளைச்சலை நீங்கள் வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அந்த கொள்ளெல்லாம்

0: நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம அறிகிறது என்னன்னா ஒரு
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால யாருமே யூகிக்க கூட முடியாது. நம்மளால நிதானிக்கவும் என்னன்னா
1: முடியாது.
0: முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேங்க்யூ அப்பா உமக்கு நன்றி சிக்ஸ்டீனில் பாருங்களேன் 16 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து
1: வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக
1: அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார்.
0: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடுமே, அப்படிதானே இருக்கு.
1: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் தம்முடைய நேரத்தை குறித்த வெளிப்பாடுகளை தந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நாம விளங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விசுவாசிச்சா போதும்.
1: இன்னைக்கு
0: மேகம் கருத்து இருக்கு, நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நாளை கழிச்சு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானிச்சு இன்னைக்கு கனமலை, இன்னைக்கு மிக கனமலை அப்படின்னு உங்களால நிதானிக்க தெரியுதே. என்னுடைய ஆதீனத்துல உங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் செயல்படுகிற ஒரு நேரத்தை உங்களால என்ன செய்ய முடியல, நிதானிக்க
1: இல்லை.
0: பாருங்க, கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், ஆதார

0: கேட்டும்
1: கேட்டும்
0: உணராமலும்
1: இதான் வந்து ஆண்டவருடைய வேலையை நீங்க விளங்கிக்கணும்னா உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாட்டு பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாம அதை நிதானிக்கணும், அதை கணிக்கணும். அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இப்ப இருக்கிறோம் நம்ம.
0: ஆமென்.
1: இதான் ஆண்டவர் நவம்பர்ல இருந்து அடிச்சிட்டு
0: இருக்கிறார்.
1: நேரம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை அப்படிங்களா இல்ல, சரியான நேரம் இப்பதான் என்னன்னா
0: வந்திருக்கு,
1: வந்திருக்கு,
0: வந்திருக்கு. சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு.

0: கர்த்தருக்காக நாம காத்திருந்த வருஷங்கள்ல ஐயோ டைம் வேஸ்டா போச்சு, நாட்கள் விரயம் ஆயிடுச்சு, இவ்வளோ காலம் வீணா போச்சு அப்படின்னு ஒருவேளை இந்த காத்திருப்பு நாட்கள்ல நம்முடைய மனசுல ஒரு நினைப்பு வரலாம். இதுதான் முந்தின செஷன்ல ஆண்டவர் பேசினார். ஆனா நமக்கான தேவனுடைய நேரம் வர்றப்ப சடசடன்னு செஞ்சுட்டு போயிடுவார் பாருங்களேன். அந்த குறுகிய நாட்கள்ல தேவன் செஞ்ச காரியத்துக்கும் நாம காத்திருந்த நாட்களுக்கும் எந்த விதத்திலும்
1: ஈடாகாது.
0: 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தாரு, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு
1: போயிட்டாரு.
0: ஒரே நாள்ல 100 வருஷத்துக்கு மேல எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டாம இடிஞ்சு கிடஞ்சு 52 நாள் ஆண்டவர் முடிச்சார்.
1: ஆமென்.
0: அதனால 30 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு புலம்புறதுல வேலையே இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனுக்கு தெரியும், எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப 2 நாள்ல, 1 நாள்ல, சில நாட்களுக்குள்ள, சில வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வல்லவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: இது வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, அதே மாதிரி கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீசன் இருக்கு.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷங்களுக்குன்னே ஆண்டவருடைய நேரமும் இருக்கு. அந்த நேரம் வர்றப்பதான் நம்ம வாழ்க்கையில சடுதியான ஆசீர்வாதங்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருது. ஆமென் சொல்லலாம்.
1: ஆமென்.
0: இது வந்து இதை நாம கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதற்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: கைரோஸ்னாலே அது வந்து ஒரு அறுவடை, அது விளைச்சல், மகத்தான
1: விளைச்சல்,
0: அறுவடையின் நேரம். கண்ணீரோட நாம விதைச்சோம் பாருங்களேன், அதுக்கு பதிலா ஒரு கம்பீர சத்தத்துடன் கூடிய ஒரு அறுவடை நேரமா தான் இந்த கடவுள் தம்முடைய நேரத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அதான் அப்பாயிண்டட் டைம் வந்துட்டு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம தேவ சமூகத்துல நாம சிந்தின கண்ணீர், நாம விதைச்ச கண்ணீர் நமக்கு ஆண்டவருடைய நேரத்துல பலத்த கம்பீர சத்த அறுவடையா திரும்ப நம்மகிட்ட வரும் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதான் இந்த பாடலை நாம பாடுறோம்,

0: நீங்க நேரத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியுமா? டைமோட ஸ்பீட கூட்டினா என்ன ஆகுங்க கதை? ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம், இந்த வருஷம் போனதே என்னன்னா
1: தெரியல,
0: இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிருச்சுனா
1: ஓடி போச்சு.
0: எந்த வருஷமும் ஸ்பீடா எல்லாம் என்ன செய்யாது,
1: ஓடாது,
0: போகாது. வழக்கம் போல அது 365 நாள் நினைச்சிட்டு இருக்கு,
1: ஓடிட்டு
0: 24 மணி நேரத்துலதான் போகுது. ஆனா என்னமோ நமக்கு என்னன்னா ஸ்பீடா போயிடுச்சு,
1: ஸ்பீடு.
0: அப்ப நாளும் ஸ்பீடா போறது இல்ல, நேரமும் ஸ்பீடா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. கரெக்டா அது எத்தனை வினாடி எத்தனை நிமிஷம், அது கொஞ்சம் கூட ஒவ்வொரு வருஷமும் குறையறதும் இல்லை, கூடுறதும் இல்லை. நேரத்துக்குன்னே உள்ள இயல்பு, அது ஸ்லோவாகிறதும் இல்லை, அது ஸ்பீடாகிறதும் இல்லை. ஸ்லோவாகிறதும் இல்லை,
1: ஸ்பீடாகிறதும்
0: இல்லை. ஆனா தேவனுடைய கைரோஸ் வருது பாருங்களேன், அந்த தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நேரத்தினுடைய வேகத்தை கூட்ட விரும்பல, உனக்கான நேரம் வர்றப்ப உன் வாழ்க்கையில எல்லாம் வேக வேகமே நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: அதிவிரைவா, அதான் நம்ம சொல்றோம், தீவிரமா, சட்டுப்புட்டு,
1: எஸ்
0: விறுவிறு,
1: சுறுசுறு. ஹல்லேலூயா. அதனால
0: ஆண்டவருடைய நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே எப்படி நடக்க போகுது, சடுதியா, ஸ்பீடா, விரைவா, தீவிரமா. தயவா சொல்றேன் கேட்டுக்காங்க, இந்த சீசன்ல நீங்க இந்த மெசேஜஸ் உள்வாங்கி இந்த செய்தியை நீங்க உண்மையிலே கிரகிச்சு இந்த வெளிப்பாட்டு பார்வைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்க.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய மூவ் நம்மளை சுத்தி மையம் கொண்டு இருக்கு அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப நேரம் வந்து ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாம் ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நேரம் போக மாட்டேன்னு, நேரம் என்ன செய்யல, இந்த வருஷம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கும்.
1: ஆமென்.
0: அது இந்த சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதுக்குதான் ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரே எனக்கான உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், நானு காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள பக்குவப்பட்ட இருதயம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு இருதயம், நீதியின் வசனத்துல பழக்க முடிய ஒரு இருதயம் எதுக்கு காத்திருக்கும்னா ஆண்டவருடைய நேரத்தை. சிமியோன் காத்திருந்த மாதிரி வாழ்நாள் நிகழ்வு வாழ்க்கையில வந்தே ஆகும்.
1: எஸ்.
0: உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள்
1: கண்டதே.
0: அவனோட கைரோஸ் மொமெண்ட்டுக்கு வந்தாரு சிமியோன். அந்த நாள்ல ஆவியின் ஏவுதலினாலே அவனும் எங்க வந்திருந்தானா, தேவாலயத்துல இருந்தான். பெரிய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர்ற அந்த நேரத்துல இப்பாடு ஆண்டவர் தந்து சிமியோனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு.
1: ஆமென்.
0: சிமியோன் கையில ஏந்து கொடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. ஆமென்.
1: ஆமென்.
0: உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள்
1: கண்டது என்றான்.
0: உம்முடைய அடியனை இப்பொழுது நீ சமாதானத்தோட போக
1: விடுகிறீ.
0: என்ன மேசியாவை காணும் முன்னே நீ மரணமடைய
1: மாட்டாய்
0: மாட்டாய்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாராம்,
1: வாக்களித்து
0: சொல்லி இருந்தாராம். அப்படிதானே இருக்கு.
1: எஸ்.
0: முந்தின வசனம் வாசிக்கலாம் ஐயா. அதுல இருந்து
1: அவன் அவரை தன் கைகளில்,
0: அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் மறுமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்தது
0: 26
1: கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமென்.
0: அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்டா,
1: உண்டு.
0: முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்டா,
1: உண்டு.
0: அப்போ ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நமக்கு அறிவிச்சிருக்கிறாருன்னா அந்த காரியம் நிறைவேறும்படி அவர் நமக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, குறிச்சிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுனா குறிக்கப்பட்ட நேரமும் உண்டு.
1: ஆமென்.
0: அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: இருந்தது.
0: இருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
0: அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
1: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனம் அங்க வருது கிறிஸ்துவ குறிச்சு. அப்போ ஒரு செய்தியை நாம கேட்கும் பொழுது அல்லது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, அதற்கான நேரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா குறிச்சிட்டார். அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுன்னா குறிக்கப்பட்ட நேரமும்
1: உண்டு.
0: உண்டு. அதுதான் இந்த நேரம்னு சொல்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதுதான் எது?
1: இந்த நேரம்.
0: இந்த நேரத்துல நிகழ்றது எல்லாமே ஒண்ணு என் குடும்ப சரித்திரம் இல்லைன்னா சபை சரித்திரம்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுவீங்க, டே இந்த காலத்துலாண்டா அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு
0: நடந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துல அது நடந்துச்சு பாரு. அந்த நாட்களை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கவே
1: முடியாது
0: முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், வாழ்நாள் நிகழ்வாக அது மாறும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: உங்க பேராண்டிக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா
1: சொல்லுவீங்க,
0: 25 நடந்து வராது.
1: ஆமென்.

0: எப்ராயிம் மனாசேட்ட, எப்ராயிம் மனாசேட்ட யோசேப் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாராயா?
1: சொல்லியிருப்பாரு.
0: இந்த காலத்துல உங்க அப்பனை ஜெயில போட்டு பிடிச்சி கிடந்திருப்ப,
1: அப்பா சொல்ற
0: திடீர்னு தீவிரமா காவல் கிடங்குல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து சேவலாம் பண்ணி விட்டு அன்னைக்கு வியாக்கியானம் பண்ணேன் பாரு. எந்த வருஷம் பண்ணடைஞ்சு? அதான் அந்த வருஷம்டா. அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் யோசேப்பாலையும் மறக்க முடியல, நம்மளாலையும் மறக்க முடியல. எத்தனை வருஷம் ஆனாலும் இத்தனை வருஷம் ஆகியும் ஒன்னு நடக்கலன்னு நீங்க புலம்புறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால மறக்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகி எனக்கு என்ன செய்யலையே, ஒன்னும்
1: நடக்கலையே,
0: நடக்கலையே. இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் என்ன செய்யலையே,
1: முடியலையே,
0: ஆகலையே,
1: ஆகலையே.
0: இத்தனை வயசு ஆகி எனக்கு ஒரு லாபத்தை என்ன செய்ய முடியலையே,
1: ஆக முடியலையே.
0: இத்தனை வயசு ஆகியும், இத்தனை வயசு ஆகியும், இத்தனை வயசு ஆகியும் சொல்லி ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்கிறார்.

0: இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒண்ணுமே என்ன செய்யலையே,
1: நடக்கலையே,
0: நடக்கலையேங்கிற ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கல, ஒரு வெறுமை மனசுல இருக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு நச்சுன்னு ஒரு சாட்சி இந்த வருஷம் உங்க தலையில கிரீடமா வந்து உட்காரு.
1: ஆமென், ஆமென், அல்லேலூயா.
0: என்ன சாட்சி அது? கிரீடம் போன்ற,
1: கிரீடம் போன்ற.
0: நானும் சொல்லலாமா, இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை என்னன்னா?
1: இல்ல
0: இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் ஜோகனை மறக்க முடியாது.
1: ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நான் அந்த அவனை உள்ள இழுக்காம நம்ம போக கூடாது. இல்ல,
1: அவர் சொல்லிட்டாரு, சொல்லல.
0: 27 வருஷமா ஒரு பையன், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், பையனை தரேன்னு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அப்ப இத்தனை வருஷமாயும் ஒண்ணு இல்லைன்னா, ஆண்டு சொல்றார், எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரியையா அது அமையும்.
1: அமையும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால நமக்கு நம்மளையே தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு

0: நாம நாம காத்திருந்த காலத்தில் அவருடைய கரம் நம்மை வணைந்தது.
1: ஆமென். ஆமென்.
0: வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செஞ்சிட்டு இருந்தார். குரோனோஸ்ல அவருடைய கரம் நம்மள என்ன செஞ்சுச்சு? வணைந்தது.
1: வணைந்தது. ஹல்லேலூயா.
0: அதிகமான காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நுட்பமான வேலைப்பாடு. எல்லாமே என்ன வேலைப்பாடு?
1: நுட்பமான வேலைப்பாடு.
0: ஆனா வணையறதுக்கு அதிகமான காலத்தை எடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு சொற்ப நேரத்தை எடுக்க போறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எவ்வளவு நேரம் தான்?
1: சொற்ப நேரம்.
0: எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுவரை என் கரம் மேல இருந்ததை நீ பார்த்த, ஆனா இந்த விசேஷித்த நாட்கள்ல என்னுடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறத நீ பார்ப்ப. ஆண்டவருடைய கரத்தோட ஆண்டவருடைய நேரமும் இணையறப்பதான் விளைச்சல் பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
1: கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
0: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
0: கர்த்தருடைய கரம் இருக்குன்னா கர்த்தருடைய நேரமும் இருக்கு. எனக்குன்னு ஆண்டவருடைய நேரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் இருக்குன்றதுல சந்தேகம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: இல்ல இல்ல. என் புள்ள மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு, என் குடும்பத்து மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னா, கரம் இருக்கிறது உண்மைன்னா நேரம் இருக்கிறது உண்மை.
1: ஆமென்.
0: எப்பறா உனக்கு நேரம் வரும்னு சொல்ற?
1: கரம் இருக்குல்ல. கரம் இருக்குல்ல.
0: யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அதே போல யோசேப்புக்கான கர்த்தருடைய நேரம் இருந்துச்சா?
1: இருந்துச்சு.
0: கர்த்தருடைய கரம் இருந்தப்ப பெருசா எவனும் மதிக்கல, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்து இணைஞ்சப்பதான்
1: அப்பநாத் பண்ணையா தண்டனிட்டு பணிகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறார்கள்.
0: நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காண்பிக்கிற ஒரு நேரம் உண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.

0: கரை இருக்கிறதுனாலயே நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, உனக்கு அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொன்னாலும் போயா, கரம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: அந்த கரமும் நேரமும் இணையறப்பதான் மாஸ்டருடைய வேலையா
1: ஆரம்பமாகும்.
0: And master's touch.
1: Master's touch.
0: Workmanship and a masterpiece.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: யாரோட டைம்?
1: மாஸ்டர்ஸோட டைம்.
0: எஜமானுடைய வேலை. எஜமானுடைய வேலைன்னா என்ன? எஜமானுடைய நேரம்.
1: நேரம். Hallelujah.
0: எஜமானுடைய வேலை அல்லது எஜமானுடைய நேரம் வர்றப்பதான் எஜமானுடைய வேலைப்பாடு வெளியரங்கமா.
1: ஆமென்.
0: எஜமானுடைய வேலையையும் மாஸ்டருடைய வர்க்மேன்ஷிப்பையும் மாஸ்டருடைய
1: தாய்மையும்
0: கிரியையையும் மாஸ்டருடைய தயத்திலையும் மாஸ்டருடைய டயம் வர்றப்பதான் மாஸ்டர் கிரியை செய்யறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். சோ எஜமான் தம்முடைய வேலையில அவர் கிரியை செய்யும் பொழுது வெளியே வர்றது என்னன்னா
1: மாஸ்டர்பீஸ், அவருடைய சிறந்த வேலைப்பாடு.
0: தி பெஸ்ட். கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை கத்தர் இந்த சீசன்ல உங்களுக்கு எனக்கும் செய்யற.
1: ஆமென். தேசமே கலங்காதே,
0: கம்பேரே பண்ண முடியாது.
1: நீ கழிக்கோ
0: மாஸ்டர்பீஸ்.

0: தாவீது மேல ஆண்டவருடைய கரை இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கான நேரம் வந்தப்ப எஜமானுடைய கிரியை ஏலா பள்ளத்தாக்குல ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன்.
1: இது வரைக்கும் பேசுறோம்,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி 9:30 மேல அரோமாவும் ஜோபலும் பேசுறாங்க. சாமுவேல்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அந்த காலத்துல சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அப்பதான் சாமுவேல் தாத்தா தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாரான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சு, தாவீதுன்னா யாருன்னு தெரியாது, அந்த காலத்துல இந்த ஆண்டவர் செஞ்ச கிரியை இந்த குட்டீஸ் பேசுதுங்க பாருங்களேன்னு அகமகிழ்ந்தோம்.
0: பட்டி தொட்டியெல்லாம் இவர் பெரிய கோலியாத்து, இவர் பெரிய
1: தாவீது அடிக்கிறாரு.
0: ஆண்டவரை அறியாத எல்லாருடைய மைண்ட்லயும் தாவியாத்து கோலியாத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்.
1: தாவீது கோலியாத்து
0: என்ன மாஸ்டருடைய வேலைப்பாடு அப்படிதான் இருக்கும்.
1: ஆமென்.
0: மாஸ்டருடைய நேரம் வர்றப்ப மாஸ்டர்ட்டன் வரல, மாஸ்டர் பீஸ்,
1: மாஸ்டர்ஸ் பீஸ்.
0: எஜமானுடைய வேலையையும் எஜமானுடைய வேலையையும் பிரிக்க முடியாது.
1: ஆமென்.
0: அவருடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் வேலை செய்கிறார்,
1: வேலை செய்கிறார்.
0: அவருடைய நேரம் வரும்பொழுதுதான் எஜமான் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: அப்பொழுது எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப பேசி பேசி பேசினாலும் ஆறாது,
1: ஆறாது,
0: பேசிட்டே இருக்கலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: எவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்னும் இந்த ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வரல இல்ல, விசேஷம் தோத்து போயிட்டான்.
1: ஆமென்.
0: ஆனா அவன் உங்ககிட்ட நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றான், டேய் எனக்கு இன்னும் என்ன என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் வரல, அவர் மேல உள்ள நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல ஒரு சேதம் இன்னும் உண்டாகல, நான் தோற்று போல
1: ஒற்று போகல,
0: நான் என் நேரத்துக்காக என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: கடவுளுடைய நேரத்துக்காக என்ன செய்யறேன், நானு
1: காத்திருக்கிறேன்.
0: காத்திருப்பு நாட்கள்ல பிசாசு நமக்கு பலத்த சேதத்தை என்ன செய்வான்னா
1: உண்டாக்குவான்,
0: உண்டாக்கும் பொருட்சேதம், மன உளைச்சல். ஏன் இவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு விளைச்சல் பெருசு, அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், நெருக்கடிக்கு மேல
1: நெருக்கடி,
0: நெருக்கடி. இத ஏன் கொடுக்கறான் அப்படின்னா, இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் டேமேஜ் ஆயிடுச்சு.
1: எஸ், அல்லேலூயா.
0: ஏன் இவ்வளவு நெருக்கடி, ஏன் இவ்வளவு மன உளைச்சல், ஏன் இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை, இவ்வளவு பலத்த சேதத்தை எனக்கு உண்டாக்குறான்னா, அவனுடைய நோக்கம் என்ன நாசம் பண்ணணுங்கிறது இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும், சேதப்படுத்தணும்.
1: விசுவாச கப்பல் சேதமாகணும்.
0: ஆனா நீங்க சொல்லணும், என்ன சேதம் வந்தாலும் சரி, என் விசுவாசத்துல சேதாரமே இல்ல,
1: சேதாரணமே,
0: அவர் தான் என் ஒரே ஆதாரம்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நடந்தோம், நீங்க இன்னும் டைல்யூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல, கரப்ட் ஆகல.
0: உங்க திராட்சை ரசம்
1: தண்ணீர் கலப்பாகல,
0: உங்க வெள்ளி
1: களிம்பாகல.
0: யுத்தத்துல விழுந்தவனை கூட ஆண்டவர் எழுப்பிடுவாராம். யுத்தத்துல சமரசமா போனவனை எழுப்ப ஆவியானவரால முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்த பேதுருவை எழுப்பிட்டாரு, ஆனா சமரசமாயி போன யூதாஸ் என்ன செய்ய முடியல? ஒண்ணும் செய்ய
1: முடியல,
0: முடியல. இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தும் டைலூட் ஆகல, பொல்யூட் ஆகல, மாசுபடவும் இல்ல, எந்த விதமான அழுக்கம் என்ன செய்யல உள்ள வந்து
1: தங்கல சேரல.
0: இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தும் அடர்த்தி இன்னும் குறையல.
1: எஸ்,
0: யுவர் டென்சிட்டி லெவல் இன்னும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: டெய்லி சோதனை யோசேப்புக்கு வந்தாலும் அவனை மூடி இருந்த தேவ பிரசன்னத்தின் அடர்த்தி குறையவே இல்லை.
1: ஆமென்.
0: அந்த இருதயத்துல கத்திற்காக துடிச்ச அந்த இருதயத்துல காணப்பட்ட ஷார்ப்னஸ் மழுங்கி போகவே இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்துல யோசேப்பினுடைய மனசுல காணப்பட்ட அந்த சுத்தம் சுத்தமாவே இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அனுசரிச்சு போறது, நோ
1: நோ காம்ப்ரமைஸ்.
0: அவ்வளவு ஷார்ப். அப்படி இதுதான் சேதமடையாத விசுவாசம். என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்னா
1: நம்பிக்கையா இருப்பேங்க.
0: அலப்பையில கைய வச்சாச்சு, இனிமே திரும்பி பாக்குற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: எனக்கு இல்லைங்க.
0: பிசாசு சிலர் வந்து ஆட்கொள்றப்ப பிடிவாதம் வரும் பாருங்களேன். என்ன வரும் பாருங்க? பிடிவாதம் வரும். அதே மாதிரி ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்றப்ப ஒரு வைராக்கியம் வரும்
1: பாருங்க.
0: பிடிவாதம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: வைராக்கியம் வேற,
1: வைராக்கியம் வேற.
0: அட்டமண்டா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. அப்படி பிசாசே இவ்வளவு பிடிவாதத்தை கொடுக்க முடியும்னா ஆவியானவர் எவ்வளவு வைராக்கியத்தை கொடுப்பாரு.
1: ஆமென்.
0: அவர் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும்
1: சரி,
0: இந்த சிலையை நாங்க என்ன செய்யறது இல்ல,
1: வணங்குவது இல்லை.
0: ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வா?
1: தப்புவிக்க
0: வைராக்கியம்,
1: வைராக்கியம்.
0: என் ஃபெய்த்த உன்னால சேதப்படுத்த
1: முடியாது.
0: எனக்கு நீ சேதத்தை உண்டாக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்த உன்னால
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற வைராக்கியத்தை காத்திருப்பு நாட்கள்ல நாம காத்து கொண்டிருப்போம்னா தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல பலத்த அறுவடையை நான் பார்ப்பேங்கிறத நிச்சயம்.
1: ஆமென்.
0: சேதமடையாத விசுவாசம் தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல அறுவடையாய் மாறும் என்பது மாறாத பிரமாணம்,
1: மாறாத பிரமாணம்.

0: ரூத்து விசுவாசம் சேதப்படல. அறுவடையில முடிஞ்சா
1: முடிஞ்சிச்சு.
0: யோசேப்போட விசுவாசம்
1: சேதமடையில,
0: எவ்வளவு நெருக்கம் இருந்தும் சேதமடையில. அறுவடை பார்த்தாரா?
1: பார்த்தார்.
0: ஆண்டவர் அறுவடையோட வந்திருக்கிறாருங்க. இப்போ காலத்துல என்ன வந்திருக்கிறாரு?
1: அறுவடையோடு,
0: அறுவடையோட வந்திருக்கிறார். பவுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த அறுவடைக்காக உமக்கு

0: அவருடைய நேரத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறுசா இருக்கும்.
1: அல்லேலூயா,
0: அற்புதமான
1: ஆரம்பத்தின்
0: ஆரம்பம். அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத மலையை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: தேசத்துக்கான ஆசீர்வாத மலை தேவன் வானத்துல எழுப்பின ஒரு சின்ன மேகத்துக்குள்ள இருந்துச்சு.
1: ஆமென்.
0: இந்த 25 தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்துக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாத மலை எக்கச்சக்கம். இன்னைக்கு கொட்டின மாதிரி தான் கொட்டோம்.
1: ஆமென். 1:30 அப்படி பாக்குறப்போ சட சட சட சட சடன்னு பெய்யுது. என்னடாப்பா இவ்வளவு மழை?
0: இன்னைக்கு காலையில ஒரு தம்பி கை நிறைய ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டாந்து என் கையில லேண்டுக்குன்னு கொடுத்துட்டு அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, இது பெருசுல பொட்டு வச்சிருக்கு. அதாவது மழை என்ன செஞ்சிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், இனிமே கொட்டுமா.
1: ஆமென்.
0: அவன் அந்த தொகையை கொடுத்ததே பெருசு, அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் சொல்றான், பொட்டு தான் வச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்ய போதுன்னா
1: கொட்டு கொட்டுன்னு கொட்டு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறுச ஆரம்பிச்சாரோ பெருச ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறாரு.
1: பொட்டு வச்சிருக்கிறாரு.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: பொட்டு வச்சிருக்க.
0: பொட்டு வச்சிருக்கிறாருன்னா மேல வந்து ஒரு சொட்டு விழுந்த உடனே அது பூமியில என்ன வைக்குது?
1: பொட்டு வைக்குது.
0: ஒரு மலை துளி தேவன் பூமியில வச்ச பொட்டு.
1: பொட்டு
0: பூமிக்கு பொட்டு வைக்கல, பூமி மேல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது என்பதை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: பாஸ்ட் பொட்டு வைக்க சொல்றாருன்னு நினைச்சிருக்காதீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
0: பூமியில பொட்டு வச்சுட்டாருனா அந்த பொட்டு சொல்ற செய்தி என்ன? விழுந்த மலை துளி சொல்லுகிற செய்தி என்ன? கொட்டு கொட்டு என்ன செய்ய போது?
1: கொட்ட போகிறது.
0: கொட்ட போகுது. அதுக்கு நான் பூமியில் வச்சிருக்கிற இந்த பொட்டு தான் அடையாளம்.
1: அடையாளம். அல்லேலூயா.
0: சின்ன மேகம்
1: பெருமழை,
0: அடுத்து மேகம் திரளும், அப்புறம் மேகங்களால் வானம் கருக்கும், மழை துளி பொட்டு வைக்கும், பிறகு மழை கொட்டும், மழை கனமழையாகும், கனமழை தீவிரமாகும், தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படித்தானே வானிலை?
1: ஹல்லேலூயா.
0: மழை மழை கொட்டும்,
1: மழை கொட்டும்,
0: மழை கனமழையாகும்,
1: மழை கனமழையாகும்,
0: கனமழை தீவிரமாகும்,
1: கனமழை தீவிரமாகும்,
0: தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: தீவிரமான மழை அதிதீவிரமான கனமழையாக உருமாறும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகுது 2-3 மாசத்துல.
1: ஆமென்.
0: அடுத்த வருஷம்லாம் நான் சொல்லல,
1: 2-3 மாசத்துல
0: அவ்வளவுதான். கடகடா மடமடன்னு கைரோஸ் மொமெண்ட்ல வந்து ஸ்பீடா தான் நடக்கும்.
1: ஆமென்.
0: அதனால இந்த சீசன்ல இன்னைக்கு மழை கொட்டின மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா
1: கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: இவ்வளவு மழை கொட்டுச்சே, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சு? பொட்டு வச்சுச்சு.
1: பொட்டு வச்சுச்சு.
0: இந்த மாதிரி சின்ன சின்னதா
1: பொட்டு,
0: அவ்வளவு. அதுக்கப்புறம் தான் மட மட சட சடன்னு சொல்லி.
1: எஸ்,
0: இதே மாதிரிதான் ஆண்டவருடைய நேரத்திலையும் நடக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் சின்ன தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை
1: நல்லா இருக்கீங்களா,
0: எப்படி இருக்கீங்க? அவர் நம்மளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது.
1: அதி தீவிர படு பயங்கர அசத்தல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. இதை நீங்க படிச்சுக்கங்க, திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க.
0: அதி தீவிர
1: படு பயங்கர
0: படு பயங்கர
1: அசத்தல் சூப்பர்
0: அசத்தல் சூப்பரா இருக்கிறேன். என் மாப்பிள்ளை எதை மனசு சொன்னாரு தெரியல, இந்த சீசன்ல உங்களுக்கு எப்படிதான் நடக்க போகுது? அதி தீவிர
1: படு
0: பயங்கர அசத்தல் சூப்பரா.

0: எஸ்தர் காலத்துல யூத ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கடி
1: நெருக்கடி
0: ஆவுக்கு நேரம் என்ன செஞ்சிட்டானுங்க, குறிச்சிட்டானுங்க. சாவுக்கு, யூத குலத்தினுடைய சாவுக்கு
1: நாள் குறிக்கப்பட்ட
0: நேரத்தை குறிச்சாச்சு,
1: நாள் நேரம் குறிச்சாச்சு.
0: அந்த ஜனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருன்னு தெரியாம அந்த ஜனத்துக்கு என்னத்தை குறிச்சிட்டானுங்க,
1: நேரத்தை.
0: உங்களுக்கு கடவுள் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ்,
0: மிரட்டுறாங்களா? ஒரு மாசம் தான் டைம் உனக்கு, ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்.
0: என்னை டோமினிக்கன் அப்படித்தான் மிரட்டினார், ஒரு மாசம் தான் டைம், 5000 ரூபாய்க்கு, 5000 ரூபா காசுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. எனக்கு என்ன குறிச்சிட்டு போனார் அண்ணே,
1: நேரம்.
0: ஆனா எனக்கு நேரம் குறிச்சு ஒரே வாரத்துல கத்தர் அவருக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு. யாரோ வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ டைம் குறிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் டைம். 2 வாரம் தான் உனக்கு என்னன்னா,
1: பாத்துக்குங்க,
0: ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்
0: அப்படின்னு சொல்லி டயத்தை குறிச்சு உங்களை கதிகலங்க பண்ணிருக்கிறாங்க. 2 நாள்ல முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்,
0: 10 நாள் ஒரு முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரியம் மாறுதலாய் முடியும்.
1: ஆமே, மாறுதலாய் முடியும்,
0: காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும்.
0: உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பார்வோன் மோசேக்கு நேரத்தை குறிச்சா, மோசேயின் தேவன் பார்வோனுக்கு நேரத்தை குறிச்சாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அதே போல உங்களுக்கு மனுஷங்களால குறிக்கப்பட்ட நேரம் முனையற்று போகும்.
1: எஸ்,
0: ஆனா தேவன் உங்களுக்காக குறிச்ச நேரம் வரும் பொழுது நீங்களும் மேல வருவீங்க,
1: மேல வருவீங்க.
0: ஆண்டவர் சொல்றார், நேரம் வருது, நீ மேல வர்றன்ற.
1: நேரம் வருது, நீ மேல வர்ற. ஆமே,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நேரம் வந்த பொழுது யோசேப்பு மேல வந்தது போல,
1: மேலே வந்தது போல.
0: நேரம் வந்த பொழுது தாவீது மேல வந்தது போல,
1: வந்தது போல.
0: நேரம் வரும் பொழுது உங்களை எவ்வளவு கீழே வச்சிருந்தாலும் நீங்க மேல வந்துதான்
1: ஆவீங்க.
0: உங்க காரியம் மேல வருது, என்ன உங்க நேரம் வந்திருக்கு.

0: எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப எனக்கு நேரத்தை குறிக்க ஒன்னால
1: முடியாது.
0: இப்படிதான் சேதமடையாத விசுவாசம் அந்தகார கிரியைகளை பார்த்து பேசும். குடும்பம் மேல வருமா? நேரம் வரும். அந்த குடும்பத்துக்கான கர்த்தருடைய நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது அந்த குடும்பம் மேல வந்துதான் ஆகும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சிருப்பார்னா உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? பார்த்திருக்கணும். நம்ம எந்த நேரத்துக்காக காத்திருக்கிறோம்? 2001 வருஷத்துல தானே டிசம்பர் மாதத்தில் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவுல இருந்து நான் எழுப்புவேன்னு கர்த்தர் நமக்கு அறிவிச்ச தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறுதலுடைய பொட்டு வச்சிருக்கு அங்கங்க. ஒவ்வொரு கேம்ப்ல என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இப்ப
1: பொட்டு
0: வச்சிருக்கிறார். கொட்டு கொட்டு இந்த தீவுல தான் என்ன செய்ய
1: போகுது? கொட்ட போகுது. ஆமென்.
0: அதனால தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு அவர் நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப என் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர யாராலும்
1: முடியாது.
0: அப்படி முடிவுக்கு கொண்டு வர நினைச்சா அந்த காரியம் மாறுதலாய்
1: முடியும்.
0: ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு. என்ன வச்சிருக்கிறாரு?
1: த்ரில்.
0: எந்த நாள்ல உங்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ அந்த நாள்ல நீங்க எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்க கத்தர் வச்சிருக்கிறாரு.
1: த்ரில்லிங்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எஸ்தர் 9:1 தானே?
1: எஸ்.
0: எந்த நாளில் அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று இருந்தார்களோ அந்த நாள்ல யூதர்கள் அவர்களை
1: மேற்கொண்டார்கள்.
0: தேவன் என்ன செய்தார்? காரியத்தை
1: மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா.
0: அவன் நம்புறது பெருசா, நான் நம்புறேன் ஆண்டவர் பெரியவரா என்ன செஞ்சிடலாம்?
1: பாத்திரலாம்.
0: என் காரியம் என்ன செய்யும்?
1: மாறுதலாய் முடியும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன்னா எனக்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம, முருதைக்காய்க்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம ஆமான் என்ன பண்ணி போட்டான்? முருதைக்காய்க்கு நேரத்தை குறிச்சான். அவன் கெட்ட நேரம் அது. அவனுடைய கெட்ட நேரம் உங்களோட எவன் மோதினாலும் சரி அந்தகார கிரியைகளுக்கு கெட்ட நேரம் அது.
1: அந்தகார கிரியைக்கு கெட்ட நேரம்
0: உங்களுக்கு சரியான
1: நேரம்
0: நேரம்
1: அல்லேலூயா.

0: சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு
1: மலைப்பா இருந்துச்சு.
0: ஆனா கத்தர் எழுந்தருளி அந்த காரியத்தை சரி செய்வார் பாருங்களேன். அத பாக்குறப்ப உங்க இருதயம் அதிசயப்பட்டு பிரமிக்கும். திரும்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் அங்கலாய்க்கிற பொழுது எனக்கு தேவன் வச்சிருக்கிற த்ரில் என்னன்னா, அதை நான் எப்படி சரி செய்யறேங்கிறத.
1: ஆமென்.
0: நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்தை நம்முடைய நேரத்துல கத்தர் எழுந்தருளி நொடியில் என்ன செய்கிறார்னா
1: சரி செய்கிறார். அல்லேலூயா. சமாளிக்க முடியாம பலர் சமாதி ஆகி விட்டார்கள்.
0: சமாளிக்க முடியல எங்களால.
1: என்னால
0: என்ன செய்ய முடியல?
1: சமாளிக்க முடியல.
0: ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல பல வருஷமா உங்களால சமாளிக்க முடியாதிருந்த ஒரு காரியத்தை தொடுறாரு. அவர் தொடுறதுனாலே அந்த காரியம் சரியாகுது.
1: ஆமென்.
0: அத காண்கிற உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: பூரிக்குது.
0: இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கங்க. சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் சமாளிக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: சமாளிச்சு என்னுடைய வாழ்க்கை என்னன்னா, அந்த அலைச்சல ஆண்டவர் இந்த சீசன்ல உங்களுக்கு முடிவு கொண்டு வர.
1: ஆமென்.
0: என்ன
1: செய்யறேன்? சரி செய்கிறேன்.
0: கோணலானது என்ன செய்யுமா? நேராகும். கரடானது
1: சமமாகும்.

0: கடத்திடுவான்.
1: நானும் நானும் சமாளிச்சு சமாளிச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேல என்னால் என்ன செய்ய
2: முடியலன்னா
1: சமாளிக்க முடியல அப்படிங்கிற போராட்டத்துல களைச்சு போன மனசு என்னன்னா ஆண்டூர் நேரம் கைய தூக்கிடுது. என்னால என்னன்னா
2: முடியலப்பா, சமாளிக்க முடியலப்பா,
1: சமாளிக்க முடியல,
2: சமாளிக்க முடியல.
1: அங்கதான் என் ஆண்டவர் எழுந்தருளி. அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு காரியம் சடுதியில சரியாகுது.
2: ஆமென்,
1: ஆமென்,
2: ஆமென்.
1: என்னாகுது?
2: சடுதியில
1: சரியாகுது.
2: ஆமென்,
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் தீவிரமா அதை நிறைவேற்றி என்னன்னா முடிப்பார்.
2: அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நெருப்பு மாதிரி பிரச்சனை, ஆனா அது என்னை புடமிட்டது. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதன் நடுவில் நான் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். அன்று சொல்றாரு, உன்னை நான் பொறுப்புல உட்கார வைக்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த, ஆனா இந்த சீசன்ல உனக்கு நான் தர்ற சீட்டை பார்ப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த நீ, உனக்கு நான் தர்ற
1: சீட்டை பார்க்க போறேன்.
0: சீட்டை பார்ப்ப.
1: சீட்டை பார்ப்ப.
0: பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். I receive it in.
0: தூக்கி போட்டு போகாம பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குரோனோஸ் நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. ஆனா குறிச்ச நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியம் பெருசு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதான் சங்கீதம் 126 நம்ம வாசிச்சோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும்
1: நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது.
0: அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: The Lord has done great things for us. We are glad. What a joy. NLT பாருங்க. What a joy.
1: What a joy.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.

0: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்
2: திருப்பும்.
0: பொது மொழிபெயர்ப்பு அருமையா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுகிறது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும்
2: மாற்றியருளும்.
0: ஆரியம் மாறுதலாய்
2: முடிகிறது
0: முடிகிறது
2: முடிகிறது.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: ஏன் மாறுதலா முடியும்னா, எனக்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில இருக்கு.
2: எஸ்,
0: எனக்கான ஆண்டவருடைய
2: நேரம்
0: வாழ்க்கையில இருக்கு. நானும் ஆண்டவர் கரத்துல இருக்கிறேன்.
2: ஆமென்.
0: ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய நேரம் இருந்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்.
2: கரத்துல இருக்கணும்.
0: இப்ப என்ன ஐரானினா, ஆண்டவருடைய நேரம் இருக்கு ஆனா ஆண்டவருடைய கரத்துல இல்ல.
2: ஆமென்.
0: நேரத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறனாலதான் டெவில் என்ன செய்யற, ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆளை பறிக்க விரும்புறான்
2: பறிக்க விரும்புறான். அல்லேலூயா.
0: ஆனா அந்த அறுவடையை பாருங்க, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள்
2: கம்பீரத்தோட அறுப்பார்கள்.
0: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்,
2: ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
0: கம்பீர சத்தத்தோட
2: கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
0: அறுவடையின் நேரம்.
2: ஆமென்.
0: என்ன நேரம் இது?
2: அறுவடையின் நேரம்.
0: அறுவடையின் நேரம்
2: நேரம்.
0: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய நேரமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போற காரியம் பெருசு.
2: ஆமென்.
0: கர்த்தர் பெரிய காரியங்களை
2: செய்தார்,
0: நமக்கு செய்தார்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராங்க.
2: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராகிறோம்.
0: தீவுல திருவிழா சந்தோஷ
2: பெருவிழா.
0: நான் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். தீவுல ஒரு திருவிழா,
2: தீவுல ஒரு திருவிழா,
0: சந்தோஷ பெருவிழா,
2: சந்தோஷ பெருவிழா.
0: சந்தோஷ பெருவிழான்னா என்னங்கிறது தீவுல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: வாங்க, பஸ் புடிச்சு வேன புடிச்சு
0: தீவுல ஒரு திருவிழா.
2: அல்லேலூயா
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: தீவுல என்ன
2: திருவிழா?
0: திருவிழா
2: திருவிழா.
0: சந்தோஷ
2: பெருவிழா
0: பெருவிழா
2: பெருவிழா.
0: இத்தனை லட்டு சாப்பிடுறது இப்ப எல்லாம் போங்க. பூரா தட்டுல லட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்தியவே கேட்டு நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைங்க பூரா என்னன்னா தட்டுல
2: லட்டு
0: லட்டு.
2: அத கேக் வாங்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல, தரிசனம் லட்டு
0: தான்.
2: அதனால தரிசனத்தின்படியே செயல்படும். லட்டு வாங்கும் சர்ச்சு பக்கத்துல லட்டு கடை வச்ச ரொம்ப ஓடிடும் போலயே இப்ப இருக்கிற சீசன்ல.
0: யாரு கண்டா, யாருக்கா ஒரு புது பிசினஸ் கொடுத்தான்னு கொடுப்பாரு.
2: சர்ச்சு பக்கத்துலயே ஒரு லட்டு கடை
0: வர்றாங்க.

பாக்கியப்பா. சத்திர நேரத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்காண்டு. எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்கு. உங்க கரமும் எங்க மேல இருக்கு. எங்களுக்கான உங்களுடைய நேரமும் எங்க வாழ்க்கையில கணிஞ்சு வந்திருக்கு. காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மன வருத்தத்தோட மன கிளேசத்தோட புலம்பலோட நீங்க இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எழுந்தருளுகிற இந்த காலத்துல, இந்த நேரத்துல, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். எதை உங்களால சமாளிக்க முடியல, யார உங்களால சமாளிக்க முடியல, என் கணவரை என்னால சமாளிக்க முடியல, என் மனைவி என்னால சமாளிக்க முடியல, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்னால சமாளிக்க முடியல, அந்த காரியங்களை என் ஆண்டவர் இந்த சீசன்ல சரி செய்வார், சரி செய்வார். தேங்க்யூப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கான உம்முடைய நேரம் எங்க வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்டிருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் ஒரு நேரத்தை குறிக்க முடியாதுங்கிறத அற்புதமா எங்களோட சொல்றீங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நெருக்கடிக்கு அடிமணியாம சேதமடையாத எங்க விசுவாசம் பலத்த அறுவடைய பாக்கும்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் சேதம் அதிகம், ஆனா உங்க விசுவாசத்துக்கு எந்த சேதமும் உண்டாகல. பலத்த அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய, ஏனதானாங்கிற அறுவடை இல்ல, கம்பீர சத்த அறுவடைய, சொல்லிக் கொள்ற மாதிரி அறுவடைய, நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடைய கர்த்தர் இந்த சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். திரும்ப ஆண்டவர் வலியுறுத்துறாரு, இதெல்லாம் சொல்லி என்னத்த, இதெல்லாம் சொன்னா யாரு பெருச

0: கவனிக்க போறாங்க. அந்த மாதிரியான விஷயம் இல்ல. பாயார மனதார பலரிடத்துல சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய இந்த இந்த க்ரோனோஸ்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நாங்க அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். அறிவிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு உண்டுன்னா, அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, குறிக்கப்பட்ட நேரம் உண்டுன்னு அற்புதமா எங்களோட நீங்க பேசினீங்களே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க வேர்ட் அப்படியே பிலீவ் பண்ணி இந்த இருதயத்தில் வச்சுட்டு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும், இந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கட்டும். நீர் எழுந்தெழுகிற இந்த ஆண்டில் நாங்கள் பார்க்க போகிற தயைக்காக ஸ்தோத்திரம், வெளிப்பட போகிற மகிமைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான்

0: கணவனேசு எனக்குள் வந்துவிட்டா. சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டா.
1: செல்கிறோம் சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம். அதை தியானிப்பது அவசியம். அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம், ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91வது சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ராமேன் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? இராணுவ வீரன் ஒருவன் இருந்தான். யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது. அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தா, நாம் வேதத்தை திறந்து பார்த்தா, புதிய ஏற்பாடு திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91வது சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சா? இது ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம், 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு,
2: உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள் அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர்வலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும் சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது, உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90 சங்கீதம் மோசே எழுதினது தான். 91 சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயையும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தானே எழுதினார். அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாகமத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும், இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10,000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல, போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் இரண்டு பேர் 10,000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10,000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000-10,000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும் அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே, அதைத்தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகிய நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்தில் சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியில் தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியில் நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பொறுத்து பார்க்கிறார், அவள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினைவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறதுன்னு பிரசங்கம் பண்ணா, ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணேன் அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களை. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? அவர் ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படித்தான் நடக்கப் போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்னிக்கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார். இயேசுவுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன? அந்த அக்னிக்கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம். உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்னிக்கடல தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்மை எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் dwelling place, permanent place to dwell. ஏதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்ன காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன இப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள். அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை, மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும், அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல் அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய செட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் செட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9வது வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன 3 இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்தில், அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்தில், அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்தில், அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்தில், எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கீழே வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலிருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாழ முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது தான் எங்க இருக்கணும், இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில், அந்த நிழலில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். எல்லாத்துல நம்ம பிரச்சனை வர்ற நேரத்தில் தான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேலையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேலையில தான் நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமா வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தினிடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பதுதான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெங்க், நம்முடைய பலத்தினிடம் அதுதான் கோட்டைன்னு சொன்னா. எது அந்த அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது, அந்த அரணுக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லியிருக்கிறது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது, வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்ளுற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும், வசனத்துக்கு வசனத்தை நோக்கி வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர வசனத்தை விட்டு ஓடக்கூடாது, தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிக அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில் அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாயம் 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது ஒழிய இதெல்லாம் நடக்குதான்? கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இடத்துல? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை இதிலே தான், இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா! இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புதவிதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது, கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுன்னா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும் சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்ன அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான்னு. விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்லை, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார் பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறோம். பிசாசு உங்களை பார்த்து ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணு செய்ய முடியலையே, வெளியே தானே நிக்க வேண்டியதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு, வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்க தான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்யறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதேன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதேன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார், இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன்,

பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது. அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், நாம் உள்ளே இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நாமே என்ன பண்ணிடுறோம், அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம், நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம் உண்மை. நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார், நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல, யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான், ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும், நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க, வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன, எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது. விசுவாசம் தான், விசுவாசம் தான் அந்த வேலியை என்ன பண்ணுது, நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது, அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி அங்கே தங்குகிற வேலையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம் பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு. உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒண்ணு போட்டு வச்சு ஆண்டவர், இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? நம்ம கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், சத்தியம். அதனால நல்லா விளக்கணும் இதை. எப்படி அந்த வட்டம் வேலை செய்து, எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம், எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேலையிலே, பயப்படுகிற வேலையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேலை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன, ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான், எல்லாரும் செய்யறாங்களே நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க, எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க, அதை கேட்டாலே பிசாசுன்னு தான் தெரிஞ்சுங்க, அது பிசாசு தான் அப்படி பேசுவான். எப்படி சொல்றான், அது அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது இது தப்புன்னு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான், அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாசு வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க, அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேலையில என்ன ஆகிறது, அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்துடும், காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே காலை எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான், அவர் பாரு அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்பினாரு, அதெல்லாம் பொண்ணும் நடக்கல, அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கு எல்லாம் இது வேலை செய்யல, உனக்கு இது வேலை செய்ய போதா, எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல, நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியே தான் ஆக போகுது, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியே தான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா சொல்லுவான். பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. என்ன சொல்றான், அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா, இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நடந்ததா, உனக்கும் அது நடக்காதுங்கிற

சங்கீதத் அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும், சொல்லணும், பிசாசே அது என்னை அணுகாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி, நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்று தான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாவரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க, விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது, நீ அங்கே தங்கினால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரம் எல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தப்போ சொன்னாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை. ஏங்க என்ன, பாருங்கள் இந்த பிரசங்கியார் அப்படி அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும், அதை பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒழிய நூறு பேர் நல்லவர் இருப்பானால காமிக்கவே மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன, யார் தோல்விட்டார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கல, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று சந்தேகம், சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா. மூன்றாவது பயம். பயம்னா என்ன, இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எல்லாம் பார்க்குறோம், வெளியில் நடக்கிற நாச மோசங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் பார்க்குறோம், எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்கிறோம், பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். பிசாஸ் என்ன சொல்கிறான், உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா, உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணிப்பார்ன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோப் எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க, அவன் பார்த்துருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஊரில் இருந்தவன் மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான், அவனை மாதிரி எனக்கு ஆச்சுன்னா நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படி தான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தா என்ன ஆகிறது, இப்படி தான் எண்ணுகிறது, பயத்தை கொண்டு வருகிறான். சோதனை எல்லாம் செய்கிறாங்க, நீயும் செய்யலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளைவிக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. ரெண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யலை, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யலை, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போகுது, ஏன் உனக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம் எல்லாம் சொல்லுவோம், சோதனை சந்தேகம் பயம், இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான், சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம், அந்த கோட்டை அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடக்கலன்னா என்ன, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம், அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகையால் தானே பயப்படுகிறோம், அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தாக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில், ஏனென்றால் சோதனை சந்தேகம் பயம் என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும் போது என்ன சொன்னோம், பயம் வந்து பிசாசை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னு பார்த்தோம், வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு. அவன் வேலியை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம், சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது, பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும், நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு,
ஆனால் பாவத்தில் விழுந்து பாவத்தில் ஜீவிக்கிற வேளையில அதுலயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்துல ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்தில் வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களும் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த சோதனை, சந்தேகம், பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான், பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது? பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாசை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவரு வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான், யாரும் அவனை ஒன்றும் தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது. நீங்க வெளியே போகாம இருந்தா சரி, சோதனை, சந்தேகம், பயத்தினால எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்றேன். ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி பாடணும் இல்லையா, கார்மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்தை உள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பாரு. ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது. Yielding and obedience. அதன் மூலமாக Trust, obedience and yielding. இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க. விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒன்னும் இல்லாமல் போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். தெரியுமா, பிசாசு அங்கே பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா, உம்ம பேச்சை கேட்டு நாங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்திரத்தில் காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர், அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார், அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்துவிட்டார்கள். எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுறேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடி போயிரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்திரத்தின் வழியாக கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராமல் இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்திரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசையை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீரங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசின உடனே என்ன ஆச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும்
கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். என்னாகவும் 21 அதை வாசிக்கிறோம், கேளுங்க. நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளி வாய் சர்ப்பம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளி வாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்ப கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளி வாய் சர்ப்பம் அங்கதான் இருந்தது, வனாந்திரத்துல தான் இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தது. இந்த வனாந்திரத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தது. ஆனா இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவளை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்ல, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல. இவ்வளவு நாள் வனாந்திரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான், இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த வட்டம், அந்த வட்டத்தில் தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக கிளம்பி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும்போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும்போது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவர் உனக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒன்றுத்தையும் பார்க்கல. நாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள். இவைகள் எல்லாம் கோட்டைன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அதை விசுவாசி, அப்படிலாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தையும் எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டை நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: வளர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வசனம் வாசிங்க.

0: குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும்.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும்.
0: யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
1: யோசுவா ஈட்டி நீட்டி கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
0: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
1: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாமல் அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவினுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம் ஒரு, அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 அடி சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்கே இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போகிற வழியில் இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தால் தான் கானானுக்குள்ளே போக முடியும். இந்த பட்டணத்தில் ஈட்டி இல்லாமல், ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாமல், கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 நாள் சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது, 7 கிலோமீட்டர்ல இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியா போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 பேர், நம்ம 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 பேர் அனுப்புங்க. 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
0: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
1: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
0: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
1: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2000 பேர் நம்ம போனா போதும், அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே, மகளே அசால்ட், மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம், இதுல ஜெயிச்சிட்டோம், மார்பு தட்டினமா. யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனா. 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல்
2: அவர்கள் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது. 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
3: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
2: இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க. சின்ன பட்டணம், போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு. வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர். இதுல யோசுவா இல்ல. ஒரு 2000 பேர் போனா போதும், ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்ச ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க. 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே.
3: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
2: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
3: பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாவியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
2: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்விய பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே. 36 பேரை வெட்டிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ, என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6 வசனம் வாசிங்க.
3: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
2: ஐயோ, இந்த தோல்வி எங்களால சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டனை வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். கானானியர் இப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7 வசனம், 8 வசனம், 9 வசனம், மற்ற ஜனங்கள் எல்லாம் எங்களை இழ்பொருள் ஆக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே, ஆண்டவர் தோன்றினார். 10 வசனம் நீங்க வாஸ்தா. யோசுவாவே, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவனி, அப்படின்னார். வாசிங்க.
3: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
2: எழுந்திரு.
3: நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்.
2: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
3: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
2: மீறினாங்கப்பா.
3: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
2: சாபத்தீடானது அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
3: களவு செய்ததும்,
2: காமா
3: வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகள் உள்ள வைத்ததும்,
2: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னல, எரிகோவோ உங்க கையில தருவ, அந்த அங்கே அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல. நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனால தான் தோல்வி. நீங்க 13 வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க.
3: நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்.
2: ஐயோ, கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான். தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப மூணா உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமானை ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி, பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
3: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
2: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
3: மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
2: எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், ஈட்டி எல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம், துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச, அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும், அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகடகடகடன்னு போய் அங்கிருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளை போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளை போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம், ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு அவனை எப்படி அழகா பேசுறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
0: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
2: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
0: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து,
2: பாருங்க ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சாபத்திடாத ஒழிச்சு வச்சிய. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற? தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்தீடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா, இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்றார் அப்போஸ்தலர் நடபடியில். அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல, ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29 வசனம்,
0: ஆயின் ராஜாவை ஒரு மரத்தில் தூக்கி போடுவித்து,
2: ஆயின் ராஜாவை, கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயிராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு, நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார், சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா! எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா! நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டணம் இப்படி தோத்து போச்சே, ஆயிப்பட்டணத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டணத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானை ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் ரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
0: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
2: ஆய்க்கு நேராக நீட்டு,
0: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
2: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அப்படியே யோசுவா,
2: அப்படியே யோசுவா
0: தன் கையில் இருந்த ஈட்டியை,
2: தன் கையில் இருந்த ஈட்டியை
0: பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
2: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்தில் தான் ஜெயம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படின்னு போய் நெல்லுப்பா, இங்கே பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதில் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு யோசுவாவே நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தார், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு, உன் பட்டயத்தை உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வசன வாசிங்க.
3: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும்,
2: சங்கரித்து தீரும் மட்டும்,
3: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
3: தன் கையை மடக்கவில்லை,
2: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். உன் ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள். கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா! வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்தில் ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்தில் ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா! துக்கத்தை நஷ்டத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கத்தன் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சி சுட்டெரித்து கத்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்றும் பண்ணாத தூக்கு மடையில தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க, எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலில் நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயு பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரான் அக்னி எஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்மளை கையில் பிடிச்சுக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
0: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி
2: உள்ளவங்க. பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
0: பொல்லாங்குகள் எய்யும்,
2: பொல்லாங்கன் எய்யும்
0: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய்.
2: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா, ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா, உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா, மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா, பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட, விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி. இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், விசுவாசம்தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயி பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி. ஆமாம், இன்னைக்கு உங்கள் தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிற, நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு, அதான் விசுவாச கேடகம், கையை உயர்த்தி. அல்லேலூயா. அவன் நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயு பட்டணம் விழுந்து போகுது, ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சு தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றா, ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கைய, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாமத்தானா ஆண்டவரே, எப்படி ஒட்டி கிடக்கு, இதுல ரத்தம் இல்லை, இதுல உணர்வு இல்லை, இதுல உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பல, நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் முருகையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
3: பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார்.
2: அங்கே அந்த பட்டணத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பட்டணத்துக்குள்ள, அப்படி போறாரு, எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கை அப்படி கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், உன் கையை நீட்டுனாரு. ஒண்ணுமே சொல்லல, அவர் சொல்றாரே, சிருஷ்டிகர் சொல்றாரே, நம்மளை படைத்தவர் சொல்றாருன்னு அப்படியே கையை நீட்டுனான், அப்படி சுகமாயிட்டு. என்ன அமைதியா இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க, கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகம் பார்க்கறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க, பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார், திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசியலான்னு வரும்பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார், கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிங்கிறீங்களா, இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க, அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டாரு, உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனி, வாசிங்க,
0: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
2: நீ
0: எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
2: உடனே கவனிங்க, இதான் வசனம் ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி 4 சுமக்காங்க, இனி நான் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கல. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பாரு, அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனான், வீட்டுக்கு போயிட்டான், கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே வீட்டுக்கு போ, அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும், மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
3: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
2: சீசர்களுக்கு இங்க கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கற்சாடி வெளியே வச்சிருக்கிற கற்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்கள், ஒரு சீசனும் கேட்கலை, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்கிறீர், அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்தவங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது, இந்த சீசர்களை போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி, தண்ணியை ஊற்ற சொல்லி தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்து விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும்போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
3: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
2: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
3: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
2: நீரோ
3: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
2: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உங்களுடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவா. மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில் இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேலே ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தா, அங்கே வாசிமா,
3: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
2: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
3: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
2: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணே, அதெல்லாம் இயேசு சகித்தாரே. உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க? அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயு பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயு பட்டணத்தில் ஒரு சந்தோஷம், ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க, அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார், உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார்.
4: ஏற்றுக்கொண்டார், உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு, அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கத்தருக்காக நீட்டுங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. அவன் குழந்தை பெற்றிருக்க அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ என்னை விட்டு தூரம் போனேன். என் மருமக என் மகா வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க, எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, ஓ நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழுப்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பார் உனக்கு இடுப்பு வலி, பார் உனக்கு எலும்பு வலி, பார் உனக்கு நெஞ்சு வலி, பார் உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாமத்தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது, அவன் எந்திரிச்சான், ஆண்டவர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு, அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில கை வைங்க, அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா! உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
5: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
6: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
5: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
6: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
5: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
6: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
5: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 6421. ஜெப உதவிக்கு
7: 9448-3535618 9488-73284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: திறப்புமே.
1: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவித்துக்கொள்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நானும் இன்னமும் இந்த மிஷினரி சீரீஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து அதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த ஒரு சீரீஸாக நம்ம மிஷினரி சீரீஸ் எல்லாம் வாழ்ந்து முடித்த மிஷினரிஸ் அகஸ்டின் ஜெயக்குமார் அங்கிளை தவிர மீதி எல்லாம் வாழ்ந்து முடித்த மிஷினரிஸை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களுக்கு சாட்சியாக இப்போ எங்கள் மத்தியில் வாழ்கிறவங்களோட வாழ்க்கையை ஒரு டெஸ்டிமனியாக ஒரு சாட்சியாக ஒரு சீரீஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். நீங்கள் முன்னாடியே பிந்துவும் ரீட்டா சிஸ்டரோட டெஸ்டிமனியை கேட்டீங்க. இன்னைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற ஜான் பிரதரோட டெஸ்டிமனியை நம்ம கேட்க போகிறோம். ஸ்தோத்ரம் ஜான் பிரதர். ஸோ உங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். எங்கே நீங்கள் பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
1: என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தது. சின்ன வயசுலேருந்து சென்னையில் தான் என்னோட பூர்வீகம்னு சொல்லி சொல்லலாம். வளர்ந்தது ஸ்கூலிங்ஸ் சர்ச் போனது எல்லாமே வந்து சென்னையில் தான். கிறிஸ்டியன் ஃபேமிலி, அம்மா அப்பா வந்து டிவோட் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு ஒரு அக்கா இருக்கா. ஸோ ஆஸ் அ நாலு பேர் உள்ள ஃபேமிலி வந்து கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ் அந்த வேல்யூ சிஸ்டமில் வந்து நல்லா வேரூன்றி வளர்ந்து வந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கா, ஒய்ஃப் பேர் ஜீவா ஃபெல்ஷியா, என்னுடைய மகள் பேர் வந்து ஜமீமா. ஸோ கடவுளுடைய கிருபையில் ஒரு ஹாப்பி ஃபேமிலி.
0: ஓகே. ஸோ கிறிஸ்துவ பண்பாடில் பிறந்து வளர்ந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்த நீங்கள் கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் இயேசு தான் என்னோடய கடவுள், அவருக்காக வாழ போகிறேன்னு நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு?
1: ஆண்டவரை வந்து என் வாழ்க்கையில் என்னோடய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய சர்ச், சென்ட் பால்ஸ் சர்ச் சுலை இலைக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போயிட்டு இருந்தது. சண்டே ஸ்கூல் வந்து இட் டாட் மீ ஆண்டவர் யார், அவருக்கும் நமக்கும் என்ன எப்படி உறவு இருக்கணும் அப்படின்ற காரியங்களை வந்து ஆஸ் அ சைல்டு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து சண்டே ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. டீன் கேம்ப்ஸ், பெரிய பிள்ளையாயிட்டு இன்னும் அந்த டீன்ஸில் என்டர் ஆகும்போது சர்ச்சிலேருந்து இந்த கேம்ப்ஸ் வந்து ரெகுலராக ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு வருவோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆண்டவர் வந்து எப்படி நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை வந்து மீட்டெடுத்தார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை வந்து உணர வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐ வாஸ் 16, அதாவது 16-17 வயசில் இருக்கும்போது ஒரு கேம்பில் வந்து ஆண்டவருக்கு வந்து நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு பாவிக்காக ஆண்டவர் வந்து மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து திருப்பியும் உயிரோடு எழுந்து இப்போ வந்து ஆண்டவரோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்.
0: சரி. அப்போ சண்டே ஸ்கூல் ஊழியமாச்சும் சரி, இளைஞரோட ஊழியமாச்சும் சரி, அது இன்னும் பவர்ஃபுல்லான ஊழியர்னு உங்கள் வாழ்க்கையில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூத் கேம்பில் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உங்களோட கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருந்துச்சு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நடந்துச்சு?
1: அதாவது இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து எல்லாம் என்ன சொல்கிறது, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ ஒரு அந்த வாலிப வயசில், அந்த வாலிப வயசில் எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே, அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சர். ஸோ என்ன வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே கிடச்சிது. ஸோ நார்மலான ஒரு லைஃபு, இன்னும் ஒரு அந்த இனிஷியலாக வந்து ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் வந்து நான் முதல்ல நிற்பேன். அதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் எதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல நான் போய் ஆண்டவரை அன்பு ருசி பார்த்ததுனால ஆண்டவர் எனக்கு வந்து இப்படி உதவி செஞ்சுருக்காங்க, நான் ஆண்டவருக்கு மொத்தம் உதவி செய்யணும் அப்படின்ற அந்த உதவி ஆஸ்பெக்டில் தான் வந்து நிறைய காரியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷனில் வந்து 2001 அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு உடல் நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் 2001 அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் வந்து 20 இயர்ஸ் ஓல்ட், அப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் என்னை சுந்தர ரட்சகராக இருந்தாருன்ற ஒரே ஒரு அந்த ரீசன்னால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபேஸை வந்து என்னால் கடந்து வர முடிஞ்சுது. ஸோ அக்காவுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்ன வேணும், அதாவது எங்களை வந்து நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியலி சரி, உலக காரியங்களை குறித்து நான் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். பட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து இட் டோட்டலி டர்ன்ட் லைஃப் ஃபார் அஸ். ஏதாவது எங்கள் எல்லாருக்குமே, மூணு பேருக்குமே வந்து எப்படி நாங்கள் வந்து இந்த உலகத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஆனால் அந்த காரியங்களிலும் ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருந்தார். ஸோ ஹீ வாஸ் அ ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ்ன்ற மாதிரி எனக்கு சொந்த ஒரு தகப்பனாக இருந்து நிறைய காரியங்களில் வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. அக்கா கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் 2009 வந்து எனக்கு கல்யாணம் நடக்க கிருபை தந்தாங்க. ஸோ அது போக 4 வருஷம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஸோ அதுக்கும் வந்து ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து 4 வருஷம் கழித்து ஜெமிமான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி கொடுத்தாங்க. இட் வாஸ் மிராக்குலஸ்லி டன். லைக் நான் அது வந்து அந்த காரியங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி வியந்திக்க, லைக் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து நடத்துனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஆண்டவர் வந்து இன் குட் புக்ஸ் நான் சொல்லுவேன், நல்ல ஒரு பிள்ளையாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நானும் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு தொடர்ந்து வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. பட் என்னன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருந்தார் அப்படின்றது முழுசாக நான் வந்து அப்போ உணர்ந்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் வந்து எனக்கு அந்த சர்விங் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து மற்றவங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்யணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கணும், பிஹைண்ட் த சீன்ஸ், லைக் இன்னும் முன்னாடி நான் எதுவும் வந்து ஆண்டவரை பற்றி பெருசாக நான் எதுவும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு ஹெல்ப், யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் முதலாக போய் நான் செஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி காரியங்களில் வந்து நான் ரொம்ப ஈடுபட்டிருந்தேன். ஸோ ஒரு வாலண்டியராக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கேம்ப் நடக்குது, ஒரு ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்களில் வந்து முதலாளாக போய் நான் வாலண்டியராக இருப்பேன். என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி காரியங்களில் தான் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவரோட என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, நான் ரெகுலராக ப்ரே பண்ணிவிடுவேன். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன காரியங்கள் கேட்கிட்டாலும் எனக்கு உடனே கிடைக்கலனா கூட சில சமயங்களில் வந்து எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது உண்டு, ஆமான்னு சொல்லி பதில் கிடைச்சது உண்டு, வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் வெயிட் பண்ண காரியங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்லி பதில் கிடைச்ச சிச்சுவேஷனும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்படி தான் என்னுடைய சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது.
0: ரொம்ப அருமை பிரதர். நம்மளும் நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கோம். உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜான் பிரதர் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். ஒரு அன்கண்டிஷனல் சர்விங் அப்படின்னா நீங்கள் பிரதர்கிட்ட அங்கே இருந்து பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மீறி பேருக்கு உதவி செய்வார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜெமைமா வந்து ஒரு மிராக்கிள் சைல்டு, அதை நம்ம இன்னொரு ஒரு சாட்சியில் அங்கேருந்து சிஸ்டர்கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இப்போ டிப்ரெஷன்ற வார்த்தையை நம்ம நிறைய அங்கேருந்து கேட்குறோம். அவ்வளோ சின்ன வயசில் தன்னோட தகப்பனை இழந்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போதும் யோவான் 14:27 பார்க்குற மாதிரி உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லை, கர்த்தர் தரக்கூடிய சமாதானத்தின் மூலமாக அந்த குடும்பம் தன்னோட வாழ்க்கையை திருப்பி கட்டி இப்போ ஒரு நல்ல இடத்துல அங்கே இருந்திருக்காங்க. அது வெறும் கர்த்தரால் தான் முடியும். மூணு விஷயங்களை நம்ம அவரோட வாழ்க்கையில் அங்கேருந்து பார்க்குறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன ஏதாவது சேஞ்ச் இருக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும், மாற்றம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போன அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பாதையில் நல்லா இருந்துச்சு, எப்படி உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் நடத்தினாருன்னு. ஸோ இந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் கர்த்தரோட சித்தம் என்னன்னு தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்க, அவரோட சித்தம் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியலன்னா, இப்போ 2016 உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு?
1: 2016 வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு த்ரூ அவுட்டாக கொண்டு போக முடியல. அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவர் வந்து வாஸ் வெரி கிளியர்லி டெலிங் மீ இது வந்து இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பாயிண்டில் வந்து யூகேக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நான் ஒய்ஃப் மக மூணு பேரும் யூகேக்கு 2016 வந்தோம். 2016 வந்து அதுக்கப்புறம் ஒரு 7-8 வந்து இங்கே வாழ்கிறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு நல்ல சபையில் வந்து நாங்கள் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கிருபை பாராட்டினாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்தியாவில் இருக்கும்போது நம்ம யூகேக்கு இப்படி வர்றதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஜேர்னி நம்ம இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தாலும் வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் தான் சொல்ல முடியும். இது வந்து மனுஷங்களால் முடியாது. நடந்த காரியங்கள்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி காட்ஸ் கிரேஸ், காடோருடைய சுத்த கிருபையினால் யூகேக்கு வர்றதுக்கு கிருபை பாராட்டினாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாட்சியாக இங்கே இருக்கிறதுக்கும் வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபை தான் அது.
0: சரி. ஸோ நிறைய பேர், அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து யூகேக்கு நம்ம வரோம்னா பணம் சம்பாதிக்க வரோம், எதுக்காக வரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு ஒருத்தரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தார், உங்களை எதுக்கு கொண்டு வந்தாருன்ற ஒரு காரணத்தை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2016 வந்த நீங்கள் 2023 கடந்த வருஷம் வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சாட்சி அதை பற்றி தான் அங்கேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிங்க, 2023 என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்?
1: 2023 செப்டம்பர் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். என்னுடைய லைஃப்பில் வந்து காட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் எனக்கு வந்து ஐ ஹேட் டியூரிங் தட் டைம். ஸோ என்னென்னா, செப்டம்பரில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இங்கே யூகேயில் வந்து நம்ம என்ஹெச்எஸில் வந்து ஏஎன்டி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. எனக்கு என்னென்னா, தொண்டையில் வந்து ஒரு தைரோகிளாசல் டக்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை, சின்ன பை ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கிறது, பிறப்பில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது என்னென்னா, அவங்க வளரும்போது டீன் ஏஜஸில் வந்து அது டிஸால்வ் ஆகி அதை வந்து இல்லாமல் போயிடும். 1 in 10 10 ஒருத்தங்களுக்கு வந்து அது டிஸால்வ் ஆகாமல் அது தங்கிடும், அந்த சாக் வந்து அப்படியே இருக்கும். அது என்ன, எனக்கு அந்த சாக் வந்து அப்படியே இருந்தது. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், 2007 ஃபஸ்ட்டு வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே ஒரு தடவை எனக்கு தொண்டையில் வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. இன்ஃபெக்ஷன் வந்ததுனால இது வந்து வீங்கிடும், அந்த இடத்துல அந்த சாக்குள்ளே ஃப்ளூயிட், அந்த இன்ஃபெக்ட் ஆன ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகி அது வீங்க ஆரம்பிச்சிடும். வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது தொண்டையிலேருந்து கீழே போகிற நர்வ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணும், அதனால் கழுத்து திருப்ப முடியாது, கை தூக்க முடியாது, இந்த மாதிரி பயங்கர சிவியராக போயிடும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை இருந்துச்சு. அப்போது இந்தியாவிலே ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நார்மல் தான், நீங்கள் மாத்திரை எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை முடிச்சது. அப்புறம் யூகேக்கு வந்ததுக்கப்புறம் 2017 ஒரு தடவை இதே மாதிரி வந்தது. அப்போது ஏஎன்டிக்கு போய் அட்மிட் ஆகி அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு இதை ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்தாங்க, அதில் இருந்த என்ன ஃப்ளூவிட் இருக்குது அப்படின்றத வந்து எடுத்து அவங்களும் செக் பண்ணாங்க. இது ஏற்கனவே வந்திருக்குன்னு ஒரு தடவை சொன்ன அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க பார்த்துட்டு இப்போதைக்கு ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், இது வந்து ஒரு பயப்படக்கூடிய காரியம் இல்லை, நம்ம திருப்பி வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 2000
0: அதெல்லாம் இல்லை,
1: கேன்சர் அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு சின்ன இதுதான் இருக்குது, நார்மல் கட்டி மாதிரி தான் இருக்குது, அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 23 ஏப்ரல் அந்த டைமில் வந்து திருப்பி இன்னொரு தடவை இன்ஃபெக்ட் ஆச்சு. இன்ஃபெக்ட் ஆகும்போது 3rd time இன்ஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்பவும் இதே மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து ஐவியில் தான் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது எச்சி விழுங்குறதோ சரி தலையை திருப்புறதோ சரி கை தூக்குறதோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அது அப்படி நடந்ததுனால அப்புறம் அங்கே பார்த்த ஈஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு சின்ன சாக் தான் அது, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிறையா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம், இது ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு நாள் ப்ரொசீஜர் தான் அது. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து உங்களை நைட்டுக்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் இதை குறித்து யோசித்து பார்த்தோம் என்னன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நேரத்தை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது. காலையில் டே ப்ரொசீஜர் தான், ஓபியிலேயே 4 hours முடிச்சிருவாங்கன்னு சொல்லி டாக்டரும் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுனால பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். யூஸ்வலாக வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் என்எச்எஸ்ல பண்ணணும்னா. இது வந்து செப்டம்பரே எங்களுக்கு வந்து டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ஆண்டவர் வந்து சரி இந்த டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் வந்து 14th இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்
0: பண்ணுறீங்க.
1: ஆமாம்,
0: இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டம்
1: அப்படின்னு சொல்லி
0: மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சி சர்ஜரி நடக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் கிடச்சி எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அண்ணா ப்ரே பண்ணுங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போது, ஆனால் இது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் அப்படின்னு. ஸோ நாங்களும் சரி சாதாரண ஆப்ரேஷன் ப்ரே பண்ணலான்னு ப்ரே பண்ணுறோம். ஸோ செப்டம்பர் 14th ஆப்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க.
1: நானும் ஆப்ரேஷன் நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே 7 மணிக்கு ஆப்ரேஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். யாரும் கூட வர முடியாது. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஃபோன் இருந்தது, நான் ஃபெல்ஷாவோட நான் பேசிகிட்டு இருந்தேன் என்ன எது, நான் உள்ளுக்குல வந்துட்டேன், அவங்க எல்லா டெஸ்ட்டு மற்றது எல்லாமே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு காலையிலேயே வந்து அந்த அனஸ்தீசியஸ்ட் வந்து வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அன்னைக்கு காலையில் பாடி கண்டிஷன் ஹார்ட் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எல்லாம் குட் டு கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நார்மலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. காலையில் 7 மணிக்கு நடக்க வேண்டியது, பட் என்னென்னா இன்னொரு எமர்ஜென்சின்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் கொஞ்சம் லேட் ஆகும், ஆஃப்டர்நூன் போல் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் போல் பண்ணிட்டாலும் ஒரு 2-3 hours முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு 2-2.5 தான் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் நார்மலாக முடிஞ்சுது. முடிஞ்சு வெளியில் நான் ரூமுக்கு வரதுக்கு ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. 6:30 மேலே ஆனதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி உங்களை அனுப்பிடுவோம் பட் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய ஸ்டாஃப்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தூங்கிடுங்க, எங்கே தூங்கிட்டு உங்களுக்கு ரூம் தரோம், நாளைக்கு காலையில் உங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதுனால கேட்டுட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூஸ்வலாக 2 டாக்டர் தான் வந்து பார்ப்பாங்க. இந்த 3 டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எவ்ரி திங் லுக்ஸ் டு பி நார்மல், ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்குது, அதனால் நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முடித்து ஒரு 11:30 தான் அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் வெயிட் பண்ணி அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்து நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. பட் நார்மலாக இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா பெயின் கில்லர்ஸ் இருந்தது, பெயின் கில்லர்ஸ் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக அப்போ வலி தெரியலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2-3 days வந்து பெயின் இருக்கும், இப்போ அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து வலி உங்களுக்கு வந்து இப்போ மறக்க வச்சுருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகும்போது திருப்பியும் பெயின் வரும், பட் நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு.
0: ஸோ இது வந்து ஒரு சனிக்கிழமை,
1: இது வந்து வியாழக்கிழமை முடிச்சு வெள்ளிக்கிழமை நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வரேன்.
0: வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க.
1: ஆமாம்,
0: செப்டம்பர் 15th. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உறவினர்கள் இல்லை சொந்த மனைவியை கூட உள்ள விட மாட்டாங்க.
1: நீங்கள்
0: தனியாக போய் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து வந்துட்டீங்க.
1: ஸோ
0: வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
1: வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் ஒரு ஈவினிங் 8-9 போல் வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெயின் கில்லர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெயின் கில்லர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் டோஸ் போட்டேன், போட்டதுக்கப்புறமும் பெயின் வந்து குறையவே இல்லை. எச்சு முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப காஃப் வர ஆரம்பிச்சிது. காஃப் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளியில் வந்து பிளட்டு அந்த ஸ்பாட் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இப்படி பிளட்டும் வருது, இருமலும் வந்துகிட்டே இருக்குது, நைட்டு தூங்கவே முடியல. படுத்தனா ரொம்ப இருமல் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நான் நைட் ஃபுல்லாக அந்த வெள்ளிக்கிழமை நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டே தூங்குறேன், உட்காந்துட்டே தூங்குறேன். ஒரு ப்ராபப்ளி ஹாஃப் அன் ஹவர் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த இருமல் வந்துடும், சளி வந்துடும். ஸோ போய் நான் துப்பி பார்த்துட்டு சளியில் ரத்தம் வருது, அது ஸ்டாப் ஆகுதான்றத பார்க்குறதுக்காகவே நான் நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. பட் காலையில் ஆக ஆக ரொம்ப பெயின் அக்ரிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ பெயின் கில்லர்ஸ் போட்டாலும் அந்த எஃபெக்ட் வந்து தெரியவே இல்லை. ஸோ பெயின் கில்லர் போட்டும் வலி குறையலை அப்படின்ன உடனே நான் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன், நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு தெரியலை, நம்ம கிளம்பி போகலாம், திருப்பி ஏஎன்டிக்கே போகலாம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் வந்து காலையில் டெம்பரேச்சரும் கொஞ்சம் கூடிடுச்சு, 101 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு டெம்பரேச்சரும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க வந்து உடனே நம்ம கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏஎன்டிக்கு உள்ளே போகும்போது ஒய்ஃபும் கூட வராங்க, கூட போய் நாங்கள் ஒரு மத்தியானம், இதாவது இது சனிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 1 மணிக்கு போல் போகிறோம், 11:30-12 போகிறோம். 1:00 போய் அவங்ககிட்ட பேசுகிறோம், இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டெம்பரேச்சர்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு தே ரியலைஸ் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா தே சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே உட்காருங்க, உங்களை யாராவது பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு க்ளோஸ் டு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏஎன்டியில். அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, டெம்பரேச்சர் இருக்குது, அதனால் உடனே பிளட் டெஸ்ட் எடுப்போம், பிளட் எடுத்து பார்த்துட்டு நமக்கு உறவு ஐடியா கிடைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து இம்மிடியட்டாக ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க. உடனே ரிசல்ட் வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன் பாராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம என்ன நடக்குது அடுத்தது பார்க்கலாம், ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது, ப்ளட்டும் வருதுன்னு சொல்கிறீங்க, அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், யாரையாவது வர சொல்கிறோம் ஏஎன்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது சனிக்கிழமை சாயங்காலம் அப்படின்றதுனால டாக்டர்ஸ் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 7:30 போல் தான் ஒரு டாக்டர் ஒருத்தர், அதுவும் ஒரு ஜூனியர் டாக்டர் ஒருத்தர் தான் வந்து எண்டோஸ்கோப்பி மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே கேமரா விட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்க வந்தார். அவராலேயும் ஒன்றும் பெருசாக டயக்னோஸ் பண்ண முடியல, பார்த்துட்டு வீங்கி இருக்குது நிறையா. ஸோ அதனால் வந்து உங்களை ஓவர் நைட் நாங்கள் வச்சுக்கிறோம், வச்சுக்கிட்டு ஒரு சிடி ஸ்கேன் இல்லாட்டி எடுத்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. அதனால் சீனியர் டாக்டர்ஸ் நாளை காலையில் வருவாங்க, நம்ம யார்ட்டையாவது பேஜ் பண்ணி வர சொல்கிறோம், இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் வந்திருக்காங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அட்மிஷனுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்வைல் ஐவியில் வந்து பெயின் கில்லர்ஸ் ஏறிட்டுருக்கு, அது போக இன்னும் மாத்திரையாகவும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க, ஏன்னா நான் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கு தெரியுது, என்னால் எச்சு ஒழுங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஒரு நாளாக சாப்பிடவும் இல்லை. ஸோ அதனால் ஐவியில் வந்து கொஞ்சம் ஜென்ரல் ஃப்ளூட்ஸும் கொஞ்சம் கொடுத்துடலாம், ஸோ அதனால் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அந்த டைமில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ஃப் இதுக்கப்புறம் இருக்க முடியாது, ஸோ ஒய்ஃப் நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, ஏதாவதுன்னா நான் உங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்

0: பெட்டும் நான் அன்றைக்கி அப்போ தான் வேக்கண்ட் ஆச்சு. பட் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, ரிக்கவரி ஆன திருப்பி வந்திருக்கேன் அப்படின்றதுனால அந்த பெட்டு எனக்கு வந்து சர்ஜிக்கல் அசஸ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டு கிடச்சிது. ஸோ நைட்டு ஒரு 12 மணி போல் பெட்டில்
1: அட்மிட்
0: ஆகிறேன்.
1: ஆனால் உங்கள் ஃபெலிஷா சிஸ்டருக்கு 10 மணியோட அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 10 அன்னைக்கு முழுசாக பிரதர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நாங்கள்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன நடக்குதுன்னு போட்டாங்க. ஸோ சபையாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம், ஜெபம் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம். ஆனால் ஃபெலிஷா சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் பிரதருக்கு என்ன நடக்குதுன்னு எங்கள் யாருக்குமே
0: தெரியாது.
1: ஸோ 10 மணிக்கு வேணால் என்ன நடந்துச்சுன்னு பிரதருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை தான் நம்ம இனிமேட்டு கேட்க போகிறோம். ஸோ 10 மணிக்கு வேலை என்ன நடந்துச்சு சனிக்கிழமை 10 மணிக்கு
0: மேலே? இது அரௌண்ட் 12 o'clock எனக்கு பெட்டு கொடுத்துட்டாங்க. பெட்டு கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ஜூனியர் டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்குது, ஐவியில் பெயின் மெடிக்கேஷன்ஸ் போயிட்டுருக்கு, இது போக உங்களுக்கு நாங்கள் வந்து மார்ஃபின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் அதையும் கேளுங்க நர்ஸ்கிட்ட, அவங்க வந்து கொடுத்துருவாங்க. மார்ஃபின் வந்து ஐவியில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாக பெயின் தெரியக்கூடாது, அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களை வந்து நம்பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் டாக்டர் கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் 12 o'clock போய் அட்மிட் ஆன உடனே பெயின் எனக்கு சப்சைட் ஆகவே இல்லை. நான் திருப்பியும் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு பெயின் முடியல, காஃப் வந்துகிட்டே இருக்குது, பிளட்டும் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நர்சஸ்க்கு வந்து ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க மார்ஃபின். ஸோ மார்ஃபின் கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் 12:30 போல் மார்ஃபின் கொடுத்துட்டாங்க. மார்ஃபின் கொடுத்துட்டு ஒரு சொன்னாங்கன்னு ஒரு 1 hour நீங்கள் தூங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் நாளை காலையில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எழுப்பி நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க போகிறோமா இல்லாட்டி என்ன பண்ண போகிறோன்றது வந்து சீனியர் டாக்டர்ஸ் வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நர்சஸ் வந்து அவங்க மற்ற பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த காரியங்களை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப உள்ளே வரல. நான் அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன பே மாதிரி தான் இருந்தது, அந்த பேயில் நான் படுத்துட்ருக்கேன். காஃப் நிற்கவே இல்லை, காஃப் வந்து வந்துகிட்டே இருக்குது. நான் அந்த கிட்னி ட்ரே கொடுத்துட்டாங்க கையில், அது கையில் வச்சுக்கோங்க, காஃபில் இதிலே ஸ்பிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃப் வந்து சளி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரத்தம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஸோ இது நடந்துகிட்டே இருக்குது. அரவுண்டு 3 o'clock போல் வந்து ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் நாட் ரைட் என்ட்டு, ஏன்னா நான் வாயிலிருந்து துப்புறேன், வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது, சளி இல்லை, அண்ட் காஃப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி இருக்குது, இது நம்ம இது வரைக்கும் இந்த நடந்து ஆப்ரேஷன் நடந்ததுலேருந்து இந்த மாதிரி இல்லையே, சளி இருந்தது, எச்சோட சேர்ந்து கொஞ்சம் ரத்தம் வந்துட்டுருக்கோம், இப்போ நான் துப்புனா வெறும் ரத்தம் மட்டும் வருது, ஸோ இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் நர்ஸ் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்குறேன், யாருமே இல்லை அந்த பக்கத்தில். ஏன்னா எல்லாம் அரௌண்ட் 3 o'clock அவங்க பிரேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாஃப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டர், ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க பேசுறது எனக்கு கேட்குது, ஆனால் நான் வந்து இரும்பிட்டு இருக்கேன்றதுனால அவங்க பேஷண்ட் இரும்புறாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த 3 o'clock போல் லிட்ரலி என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து தொண்டையில் ஏதோ உள்ளுக்குள்ளே ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் டு வாமிட் பிளட், நான் வந்து ஃபுல் பிளட்டாக வாந்தி எடுக்கிறேன். அந்த கிட்னி ட்ரே நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிட்னி ட்ரே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த கிட்னி ட்ரே இருக்கணும். ஸோ நான் படுத்து இருந்தது, நான் எந்திரிச்சு உட்காந்து பக்கத்தில் சைடில் கொஞ்சம் இன்னும் 2 kidney tray வச்சுருந்தாங்க. இன்னொரு கிட்னி ட்ரே எடுத்துகிட்டு என்னுடைய ஐவி ஏறிட்டுருக்குது, டியூப்பில் ஏறிட்டுருக்குது. ஸோ அதையும் பிடிச்சிட்டு நான் ரத்தம் அப்படியே வாயிலேருந்து கொட்டிகிட்டே இருக்குது. நான் நடந்து வெளியில் போகிறேன், போய் யாராவது கூப்பிடணும், ஏன்னா நர்சஸ் இப்போ ஸ்டாப் பண்ணோம், பிளட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போகிறேன். அது நான் வெளியில் போகிற சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரூமில் விட்டு வெளியில் வந்துட்டேன், காரிடாரில் அந்த காரிடாரில் நின்றுட்டுருக்கேன். அவங்க சத்தத்தை கேட்டு யாரோ ஒரு நர்ஸ் ஃபஸ்ட்டை எட்டி பார்த்தாங்க. அவங்க அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க வந்து பேனிக் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வந்து என்னோடய தோலை பிடிச்சிட்டு அவங்க கை நடுங்குது எனக்கு தெரியுது. அண்ட் அந்த பாயிண்டில் வந்து அந்த பிளட் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, காஃபும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னா, தெறிக்க ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும். அதாவது நமக்கு வந்து திரும்புகிற இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நான் ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து நிஜமாகவே நான் பயந்துட்டேன். ஒரு பாயிண்ட் ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் என்ன நடக்க போகுது, இது நம்ம வந்து தெரியுது நேச்சுரலாக இது கிடையாது, ஏதோ சீரியஸாக பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து உணர்ந்துட்டேன். ஏன்னா என் தொண்டைக்குள்ளேருந்து எனக்கு வேறு ஒன்றுமே தெரில, மூச்சு கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆகுது, வாய்க்குள்ளே வந்து ஃபுல்லாகவே பிளட்டோடைய டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோமெண்ட்டில் பய

0: அப்படியே சூழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷனில் எங்கேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னு சொல்லி தெரியல. எனக்கு வந்து சாம்ஸ் 23:4, ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், ஃபார் யூ ஆர் வித் மீ, யுவர் ராட் அண்ட் யுவர் ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இட் ஃபில்ட் மை ஹெட். ஸோ எனக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து ஐ நியூ தட் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் தட் சிச்சுவேஷன். ஸோ இத்தனை வருஷம் நான் ஆண்டவர் கூட நடந்தது, ஆண்டவர் வந்து எத்தனையோ சிச்சுவேஷனில் வந்து ஹீ ஹாஸ் என்ன சொல்கிறது சூப்பர் நேச்சுரலாக வந்து நம்மளை வந்து காரியங்கள்லேருந்து வெளியில் வந்து நம்ம கூட்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படியும் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் இருக்கும். பட் இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு ஷுவராக தெரியும் இது வந்து ஹியூமன்லி நாட் பாசிபிள். இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம சொந்த ஞானத்தை நான் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன், இல்லாட்டி அப்படி நான் யோசிச்சிருந்தேன், ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்குள்ளே போயிருந்தேன்னா நான் ஆண்டவரை வந்து சார்ந்திருப்பேனான்னு சொல்லி தெரில. பட் ஆண்டவர் வந்து கிருபையாக அந்த காரியங்களை வந்து ஞாபகப்படுத்தி அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து நான் அந்த வார்த்தையை வந்து தக்க வச்சு நான் பிடிச்சிக்கிட்டதுனால என் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஏசி என் கூட இருக்கிறாரு, அவர் இந்த சிச்சுவேஷனை வந்து பார்த்துக்கொள்வார், எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவங்களால வந்து ஆன்டிசிபேட் பண்ண முடியல எப்படி இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவங்க பேனிக் ஆகிட்டாங்க, அவங்க அதுக்குள்ளே எல்லா நர்சஸையும் கூப்பிட்டாங்க. ஸோ ஏஎன்டியில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது மெட் கால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெட் கால்னால் தெர் இஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம் வித் சம்படி, எனிபடி ஹூஸ் ஃப்ரீ, எந்த டாக்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அந்த மெட் கால்ன்றதை வந்து அவங்க கால் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் அவைலபிளாக இருந்தாங்களோ அந்த டாக்டர்ஸ் வில் கம் டு மீ, என்ன பார்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரை பண்ணுறது. ஸோ இந்த மெட் கால் இஷ்யூ பண்ணி ஒரு ப்ராபப்ளி 3-4 மினிட்ஸில் வந்து ரெண்டு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. பேனிக் ஆகுறாங்க, ஏன்னா பிளட்டு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டாக்டர்ஸும் தே ட்ரை டு புட் மீ பேக் ஆன் த பெட், பெட்டில் வந்து என்னை திருப்பியும் படுக்க வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து அப்படி நிற்குது,
1: ஒரு கையில் ரத்தம் நிறைந்த தட்டு, இன்னொரு கையில் உங்கள் ஐவி ஏறுற ஒரு டியூப், உங்களை சுற்றி நர்சஸ்ஸு, ஒரு 3 டாக்டர் அங்கேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் சங்கீத 23:4 மூலமாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு தேற்றுதலையும் அங்கே இருந்து தந்தார். அது வெறும் கர்த்தரோட வார்த்தையில தான் முடியும். ஸோ ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்றீங்க, உங்கள் ரத்தத்தை கையில் பிடிச்சிருக்கீங்க. ஸோ ஆச்சரியமாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
0: ஸோ கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ல வந்து டாக்டர்ஸ் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து அவங்க நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 லிட்டர் பிளட் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிட்னி ட்ரே ஃபுல்லாக பிளட்ஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே அங்கே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஆப்ரேஷனுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, என்னன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல, ஆனால் ஏதோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அந்த ஆப்ரேஷனால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, நாங்கள் திருப்பியும் உங்களை ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது என்னன்னு சொல்லி பார்க்க முடியும், அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்கணும், ஓரல் கன்சர்ன், இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்றத என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு அது கேட்குது, நான் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணா, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் வந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் பெட்டில் படுத்துட்டுருக்கேன், அவங்க என் மேலே இப்படி உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்க போகுது, ஏன்னா என்னால் இரும்பி உடம்பு மேலே வருது, அவங்க வந்து கீழே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த கிட்னி ட்ரையை பிடிச்சிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே பிளட் ஆகிடும், அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதை க்ளீன் பண்ணி பண்ண முடியுன்ற காரியங்கள் தெரியாததுனால. ஸோ அந்த நேரத்தில் நான் அவங்கக்கிட்ட கடைசியாக அதை சொல்கிறேன், சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரியல. பட் அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ எனக்கு அந்த டாக்டர்கிட்ட பேசின அந்த கடைசி காரியங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் என்னை வந்து பாதுகாத்துட்ருக்காரு, அவர் அந்த சிச்சுவேஷனில் கண்ட்ரோல்டு, அந்த சிச்சுவேஷனை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு அப்படின்றத மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் வந்து எங்கே எது செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் செய்ய போகிறாரு. அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை மூலமாக ஒருவேளை நான் திருப்பியும் வந்து இந்த உலகத்துக்கு வரலாம், அப்படி இல்லைனாலும் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட என்னை கூட்டு போக போகிறாரு அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு தான் அந்த காரியங்களை வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னது. சொல்லி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது. அப்புறம்
1: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு
0: விடிய காலையில்
1: 5 மணி இருக்கும்.
0: ஆமாம், ஒரு 3:30 to 4
1: இருக்கும். ஸோ பிரதர் வந்து இப்போ சமாதானத்தில் போயிட்டாருன்றாரு. டாக்டர் டாக்டர் வந்து அவங்க மனைவி ஃபெலிஷா சிஸ்டருக்கு காலையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீரியஸாக இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறோம், என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, அநேகமாக தொண்டையில் வந்து ஓட்டை போட வேண்டியதாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாங்க. ஸோ காலையில் சிஸ்டர் எல்லாருக்கும் சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுங்க, என்ன என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பதறி போயிட்டோம். ஏன்னா பிரதர் இப்போ சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி தான் தெரியும், 10:00 காலையில் 3 வரைக்கும் இவ்வளோ நடந்திருக்குன்னு. ஸோ 10 நல்லா இருந்தவர் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன், சீரியஸான ஆப்ரேஷனுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஸோ ஆப்ரேஷன் அப்போ ட்ராக்கியோட்டோமி
0: ட்ராக்கியோஸ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க,
1: ஒரு தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக மூச்சு விடுறதுக்கு கிருபை தந்தார். ஆனால் அது ஒரு அற்புதமான காரியம் இல்லை அந்த ட்ராக்கியோஸ்டமி. அது சொல்லுங்களேன்,
0: அந்த ட்ராக்கியோஸ்டமி என்னன்னா, இப்போ வாய்க்குள்ளேருந்து ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு விடுற அந்த குழாயையும் வந்து அந்த பிளட் வந்து கிளாட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இம்மிடியட்டாக தே ஹாவ் டு டேக் எ டெசிஷன், ஏதாவது என்னுடைய மூச்சு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி நான் மூச்சு கண்டினியூஸாக விட்டுட்டு இருந்தால் தான் என்னோடய பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகும், அப்படி ஆக்சிஜன் போகலை அப்படின்னா மூளை செல்கள் வந்து இட் ஸ்டார்ட் டு டை, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சு இறந்து போச்சுன்னா அப்புறம் வந்து என்ன டேமேஜ் நடக்கும், பெர்மனெண்ட் டேமேஜஸ் ஆகிடும் அது. ஆமாம் போகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவங்க இம்மிடியட்டாக தொண்டையில் ஓட்டை போட்டு என்னுடைய மூச்சுக்கு வந்து அவங்க ஒரு வழி செய்யணும். அவங்களுக்கு அது செய்ய முடியல, ஏன்னா நான் இரும்பிட்டுருக்கேன், நான் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமும் நான் இரும்புறேன்னா ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் அவங்க டாக்டர் வந்து என்கிட்ட பின்னாடி சொன்னது. ஸோ அந்த ஓட்டை போடுறது வந்து ஒரு முஸ்லீம் டாக்டர், அவர் பேர் வந்து அப்துல்லா. ஸோ அப்துல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஓட்டையை வந்து கரெக்டாக போடணும், அவங்களால போட முடியல. ஸோ ஹீ இஸ் பேனிக்கிங், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரத்தமாக இருக்குது, அதை அவரை கிளியராக இது பண்ணிவிட்டு. ஆனால் ஒன் ஷாட் தான், அவங்க தப்பாக போட்டுட்டாங்கன்னா அந்த இது வந்து அதுக்கப்புறம் திருப்பி வரி பேஸ் பண்ண முடியாது, அவங்க பேஸ் பண்ணுற ஒரு டைம் கரெக்டாக பேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் என்ன சொன்னார், என்கிட்ட நான் கண் முழித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து என்னால் வந்து அந்த காரியத்தை செய்ய முடியல. நான் என்ன நினச்சேன், மேலே ஒரு ஆண்டவர் இருந்தார்னா, ஒரு கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவர் இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொன்னார், நான் வந்து கண்ணை கூட பார்க்காம பியர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட, நான் அடுத்த கண் திறந்து பார்த்த போது ஒரு 2 அப்புறம் இதை அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அவர் நான் சொல்லும் போது ஆண்டவர் வந்து எனக்கு கிருபையாக அந்த காரியத்தை வந்து என்னோடய ஏசு சாமி தான் செய்ய வச்சார் உங்களை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கிருபை பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஒரு முஸ்லீம் டாக்டர் இந்த மாதிரி வந்து நபில் குரேஷின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து சீக்கிங் அல்லாஹ் ஃபைண்டிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அந்த புக்கில் சொல்லப்பட்ட இயேசு சுவாமி தான் எனக்கு வந்து இந்த ஒரு மிராக்களை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து அந்த பெட்டில் வந்து நான் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு கிருபை பாராட்டினாரு. ஸோ என்னோடய வாழ்க்கையை வந்து அந்த காரியம் வந்து அப்படியே மாற்றி போட்டுச்சு. இந்த நேச்சுரல் நான் வந்து அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, நான் அன்கான்ஷியஸாக இருந்த அந்த ஒரு சமயத்தில் வந்து நான் சொன்னேன், ஐ வாஸ் இன் அ வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆக்சுவலாக நான் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு அந்த அன்கான்ஷியஸாக இருந்த அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறத நான் உணர முடிஞ்சுது. எனக்காக சகோதரர்கள் சகோதரிகள் வந்து செய்த ஜபங்கள் என்னால் கேட்க முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்காக ஒரு கூட்டம் மக்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இந்த காரியங்கள்லாம் வந்து ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரியங்களெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஸோ தட் வாஸ் ஏதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த காரியத்துலேருந்து நான் வெளியில் வந்த உடனே இந்த முதல் காரியம் நான் செஞ்சது வந்து யாருக்கிட்டையாவது நான் சொல்லணும் என்ன நடந்துச்சு, எப்படி வந்து இந்த அன்கான்ஷியஸ் பீரியட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் கண்ணை திறந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னை சுற்றி மானிட்டர்ஸ் இந்த ஐவி இது எல்லாமே இருக்குது, ஒரு ரூமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு இம்மிடியட்டாக வந்து தெரியணும் இந்த மாதிரி நான் கண்ணை திறந்துட்டேன், இதை வந்து நான் யார்ட்டையோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்து தெரிஞ்ச முகம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் பக்கத்தில் இருக்க அந்த நர்ஸ் கிட்டே வந்து சொல்கிறேன், ஐ வாண்ட் டாக் டு மை ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃபை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லி, அவங்க வந்து இந்த நர்ஸ் வந்து நமக்கு சர்ச்சில் தெரிஞ்ச ஒரு பிள்ளையோடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த நர்ஸ் உடனே அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃப்க்கு உடனே ஃபோன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அங்கே டைம் கிடச்சிது. அப்போ முதல்ல நான் சொன்னது இதுதான், ஆண்டவர் கூட இருந்தேன், ஆண்டவர் வந்து என் கூட இருந்தார், ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் எனக்கு செய்தார், ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வாழ்க்கையை திருப்பியும் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்னோடய ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்து என்னால் முடிஞ்சுது.
1: பிரதர் சந்தோஷமாக சொல்கிறாருன்னாரு, அவர் அப்போ என்ன நிலைமையில் இருந்தாருன்னு ஃபோட்டோ பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அந்த நிலைமையில் ஒரு எப்படி மோசையோட ஃபேஸ் வந்து பிரகாசமாக இருந்துச்சோ அந்த மாதிரி பிரதரோட ஃபேஸும் பிரகாசமாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் அன்கான்ஷியஸாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சபை மக்களும் அவருக்காக என்ன ப்ரே பண்ணாங்கன்னு அந்த வசனத்திலிருந்து அந்த ப்ரேயரை அப்படியே ரிப்பீட் பண்ணார் பிரதர். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, உண்மையாகவே அது ஒரு மிராக்கிள் தான். ஸோ கர்த்தர் வந்து ஜபம் பண்ண ஒவ்வொருவரும் என்ன ஜபம் பண்ணாங்கன்னு அவருக்கு வெளிப்படுத்தினாரு. நம்ம சங்கீதம் 23 நாளில் பார்த்த மாதிரி உண்மையாகவே கர்த்தர் வந்து பிரதர் கூட அப்போ இருந்தார். ஸோ கான்ஷியஸ்னஸ் வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னு
0: நினைக்கிறேன். ஆமாம், கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு வந்து திங்கக்கிழமை சாயங்காலம் தான் வந்து நான் கான்ஷியஸில் அந்த அதுவுமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இந்த நர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்சர்வேஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசக்கூடாது, நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா என்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி எங்களால் அசஸ் பண்ண முடியாது, அதனால் உங்களை நான் திருப்பியும் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருப்பியும் செடேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு சின்ன கேப்பில் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு.
1: ஸோ அதுக்கப்புறம் அந்த திங்கக்கிழமை கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அந்த டேஞ்சர் சோனை விட்டு வெளியில் வரல?
0: இல்லை, அது எனக்கு தெரியாது நான் வரலன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நர்சஸ் சொன்னாங்க,
1: நீங்கள் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து அதை இன்ஃபெக்ஷன் குறையணும், அந்த இன்ஃபெக்ஷன் எவ்வளோ சீக்கிரமாக குறையுதோ அவ்வளோ சீக்கிரமாக தான் பிரதர் வந்து ரிக்கவர் ஆக முடியும், எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது, இனிமேட்டு கடவுள் விட்ட கதி அப்படி நீ எல்லாம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு அங்கே இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பிரதர் திங்கக்கிழமைக்கு அப்புறம்?
0: அதுதான் சார், அந்த ரெண்டு நாள் வந்து வெண்டிலேட்டரில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் கிருபையினால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சதுக்கப்புறம் என்னால் வந்து நார்மலாக கொஞ்சம் பேச முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தொண்டையில் வந்து அந்த மூச்சுக்கு அந்த பைப் போட்டிருந்ததுனால நார்மலாக என்னால் பேச முடியாது. அவங்க வந்து ஒரு கஃப் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க, அதை வந்து அவங்க இன்ஃப்ளேட் பண்ணாங்கன்னா என்னால் பேச முடியும், அதை டீஃப்ளேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பலூன் மாதிரி, அதை ஊதிட்டாங்கன்னா என்னால் பேச முடியும், அது
1: கிட்டே
0: பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ அப்போ டாக்டர் நான் கேட்டு ஏதாவது காரியங்கள் வேணும்னா அதை நான் அந்த நர்சஸை பண்ண சொல்லி நான் பேசுகிறதுக்கு எனக்கு இது பண்ண முடிஞ்சிச்சு. இந்த காரியங்களில் வந்து உடம்பு வந்து ஆக்சுவலாக நிறையா என்ன சொல்கிறது, வைட்டல்ஸ் எல்லாம் வந்து இதாகிடுச்சு, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு டைமில் வந்து ஒரு 2 days வந்து கிட்டத்தட்ட 8 to 9 kilos வந்து நான் குறைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது.
1: எவ்வளோ எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க பிரதர் இது ஆப்ரேஷனுக்கு அப்புறம்?
0: இந்த ஆப்ரேஷன் நாள் அட்மிட் ஆனதுலேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 days, ஒரு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ரிக்கவரி டைம் வந்து 30 days அப்படி. பட் டாக்டர்ஸ் வந்து பார்த்து அவங்க வந்து வியர்க்கத்தக்க, இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் யாரும் ரிக்கவர் ஆனதில்லை அப்படின்றத வந்து சொல்லி என்னை அனுப்புகிற அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அந்த நாட்களில் நாங்கள் இருந்த நாட்களில் வந்து என்னை முதல்ல வந்து பிடிச்சாங்க ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னல, அந்த நர்ஸை திருப்பியும் பார்க்கறதுக்கு கிருப கொடுத்தாரு. அந்த நர்ஸ்கிட்டையும் போய் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்களான்னு அவங்ககிட்ட கேட்கவும், ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி வந்து எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை திருப்பியும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்ககிட்ட தைரியமாக சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஆண்டவர் கிருப பாராட்டினார். ஸோ இந்த காரியங்களெல்லாம் வந்து செய்கிறதுக்கு அந்த 30 நாள் என்ன அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அங்கே வச்சுருந்தார் அப்படின்றத வந்து நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஸோ அங்கே இருக்கிற எல்லா நர்ஸ் டாக்டருக்கெல்லாம் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக இருந்திருக்கீங்க. ஸோ நம்ம இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்காருன்னு உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த அவரோட சித்தம் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு, அந்த கிளாரிட்டி இருக்கா?
0: ஆமாம், அதாவது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆண்டவருக்காக வந்து சேவை செய்யணும், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும், சர்விங் தான் வந்து என்னுடைய பர்பஸ் அப்படின்னு நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த காரியத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சமாரிய ஸ்திரியோடைய வாழ்க்கையை வந்து முன்னாடி நிறுத்தினார். எப்படி வந்து ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் சமாரிய ஸ்திரிக்கு வந்து அந்த வெல்லுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்படி நடந்த உடனே அவள் என்ன பண்ணா, ஆண்டவர் யாருன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவளுக்குள்ளே வந்து ஒரு ஆனந்தம், ஒரு ஜாய், அது வந்து ஷீ குடன் கண்ட்ரோல், அவளால் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல. அவள் என்ன பண்ணா, உடனே ஓடி போய் யார் யாரெல்லாம் பார்க்குறாளோ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் வந்து, இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ அந்த காரியத்தை வந்து எனக்கு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். ஸோ என்னுடைய பர்பஸ் வந்து ஆண்டவர் யார், ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணார் அப்படின்ற காரியத்தை வந்து நான் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டும் சொல்லணும் அப்படின்றத வந்து தெளிவாக ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தினார். சமரசிரியோட வாழ்க்கையை நம்ம அந்த பேசேஜை முடித்து பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து அவகிட்டே திருப்பி சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்கள் வந்து ஆண்டவர் விசுவாசிக்கலை, எங்களுக்கே அதை வந்து உணர கிருபை பாராட்டினார். அதாவது நான் சொல்கிற காரியங்கள், நான் என்னுடைய சாட்சி, நான் வந்து ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வார்த்தை வந்து அதை என்ன செய்யணுமோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து செய்யும், ஆண்டவரை யாருன்னு உணர்த்தும் அப்படின்ற ஒரு விசுவாசம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு, நீ வந்து உனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத மட்டும் நீ சொல்லு, மற்ற காரியங்களை நான் செய்து கொள்வேன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நான் வந்து விசுவாசித்து பின்பற்றேன் அப்படின்ற ஒரு தைரியம் இப்போ எனக்கு இருக்குது.
1: ஸோ ரொம்ப அற்புதமான சாட்சி, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் போன அந்த கஷ்டத்தை நாங்களும் உணர்ந்தோம், ஜெபிச்சோம், அது மூலமாகங்கிறது போன. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் உங்கள் சாட்சியை வந்து சொன்னதுக்கு. இந்த சம்பவத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து நான் போகும்போது என்னுடைய புரிதலுக்கு வந்து நான் உயிரோடு வெளியே வந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அந்த மரணத்தை குறித்த பயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுட்டார். ஸோ மரணம் வந்து நான் அன்னைக்கு நான் அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிருந்தாலும் நான் வந்து ஆண்டவரோட இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் எனக்கு வந்து தெளிவாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த ஆண்டவரை வந்து நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நோக்கம். ஸோ இந்த நோக்கத்தை வந்து நான் உயிருள்ள நாள் வரைக்கும் செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தருவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன்.
1: பிரதரோட சாட்சியை கேட்டீங்க, உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? ஸோ பிரதர் வந்து கடைசியாக சுகம் பெற்று வந்தாருன்றது இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. சில பேருக்கு சுகம் கிடைக்கலாம், சில பேருக்கு சுகம் கிடைக்காம போகலாம், ஆனால் நித்தியத்துக்கும் கர்த்தரோட இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் ஊடாக நடந்து செல்லும் போது பிரதர் இருந்தார். அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வீடியோ காலில் பேசும்போது இன்னும் வென்டிலேட்டரில் தான் இருந்தார் பிரதர். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, அண்ணா நான் இப்போ நான் இதை விட்டு வெளியில் வருவேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இறந்து போனாலும் போகலாம், என்னோடய மனைவிக்கு என்ன நடக்கும், பிள்ளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயம் எனக்கு இல்லைண்ணா, ஏன்னா கர்த்தர் இருக்காரு, அவர் அவங்கள பார்த்துப்பார், நான் நித்தியத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேடா அப்படின்னு அங்கேருந்து அவர் சொன்னார். அது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அந்த அற்புதத்தோட நித்தியத்தின் நிச்சயம் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய சாட்சி. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கான்னு அங்கேருந்து பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம்னு பவுல் அங்கேருந்து சொல்றாரு, உங்களால அது சொல்ல முடியுமா? அதுதான் இந்த சாட்சியின் மூல மெசேஜாக அங்கேருந்து இருக்கும்னு நம்புறோம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஒரு விதவிதமான பாதையில் நீர் கடந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். அதே மாதிரி ஜான் பிரதர், எங்கேயோ இருந்த பிரதரை இங்கே யூகேக்கு கொண்டு வந்து கடந்த வருடம் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவரை நடத்தி சென்றீங்க ஆண்டவரே. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்காக அவர் எவ்வளோ சாட்சியாக இருக்கிறார், எத்தனை பேருக்கு உங்களை பற்றி சொல்கிறார் ஆண்டவரே. அவரோட சாட்சி வந்து என்ன கர்த்தர் சுகப்படுத்தினாருன்னு ஆண்டவரே, தட் வாஸ் ஜஸ்ட் அன் அவுட்கம். அவரோட சாட்சி சுகப்படுத்தினாலும் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், நித்தியத்தின் நிச்சயம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அங்கிருந்து அவர் சொன்னார். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது சங்கீதம் 23:4 சொல்ல மாதிரி கர்த்தர் என் கூட இருக்காரு நிறைய மக்களோட வாழ்க்கை உம்மை நோக்கி மாறும் என்று நம்புறோம் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். பிரதரையும் அவரோட ஃபேமிலியையும் ஆசீர்வதித்து இன்னும் உம்முடைய ஊழியத்துக்கு அவங்களை பல்மடங்காக உபயோகப்படுத்தி அருளும் ஆண்டவரே. இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல
2: கிறிஸ்துவர்கள். பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15-18 அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் 15-18 இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் 15 நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேதவசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: இந்த கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும், ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear lot of truth but then not understanding, like
0: சிலர் எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
1: The word of God is not working in them.
0: கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும். அல்லேலூயா.
1: Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசை தான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசை தான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவர் நெருங்கணும் விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: வரஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பார்க்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் பார்க்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week
0: fasting. 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
1: in many people's life,
0: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in the state.
0: நம்ம மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries, they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜெபிக்கும் பொழுது,
1: when we pray like this,
0: உங்கள் தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street, people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: பொழுது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும் போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் த சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: You know the truth, the truth will deliver you.
0: பிசாசு என்ன செய்வான்?
1: What the devil will do?
0: நீ பாட்டு பாடும்பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you sing.
0: ஜெபிக்கும்பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you pray.
0: ஆனா நீ சத்தியத்தை கேட்கும்பொழுது,
1: when you listen to the truth,
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the sleepy
0: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the frustration.
0: அல்லேலூயா. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
1: It won't be much interesting.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்கள் அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா?
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக.
1: For the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல.
1: Not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
1: To satisfy the
0: அது போல பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேட்கறது.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேட்கறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேட்கிற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம்? தண்ணீரை ஆகாரத்து ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will take.
0: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகுகிறது.
1: Let it be according to your faith.
0: அல்லேலூயா. அதே ஆண்டவராக இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்றுட்டு,
1: லார்ட் ஜீசஸ்,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: லார்ட் ஐ ப்ரே,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்,
0: அநேக நாட்கள் பின் பலனை கொடுக்கும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம், லாசரு ஷட் பீ இன்சைட்.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ்,
0: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஹாஃப் அன் அவர்,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: டோன்ட் யூ?
0: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு?
1: ஹவ் லாங் ஹி ப்ரேட்?
0: எவ்வளோ நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜபம்?
1: ஹவு லாங்?
0: அதுவும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
1: ஹி ப்ரேட் ஒன்லி ஃபார் அதர்ஸ் டு லிசன்.
0: அல்லேலூயா. அருமையானவர்களே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: அப்போ லாசுர வெளியே ஜபம் பண்ணிட்டு லாசுர வெளியே வான்னு சொன்னோடனே என்ன பண்ணா? உடனே வெளியே வந்தாச்சு.
1: ஆஃப்டர் ப்ரேயர் வென் ஹி கால் லாசரஸ் கம் அவுட், ஹி கேம் அவுட்.
0: ஆமென். அது ஜபத்தில் ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: ஸோ தேர் வில் பி
0: ஜபம் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: யூ ப்ரே, யூ ஃபைண்ட் த ரிசல்ட்.
0: ஏசு ஜபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
1: வென் ஜீசஸ் ப்ரே,
0: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: த ட்ரெஸ் பிகேம் ஒயிட்.
0: அல்லேலூயா.
1: வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட்.
0: அல்லேலூயா. அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துன்னு வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that, it was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்போஸ்தலர் ஜோம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
1: What is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுதே, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா?
1: The building is shaking, any earthquake.
0: அந்த கட்டிடம் மாத்திரம் ஆடுது.
1: The building is shaking.
0: என்னாச்சு?
1: What happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
1: The place,
0: அங்க ஜெபம் கிரியை செய்து.
1: The prayer is Alleluia. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
1: How many of you prayed like
0: Alleluia.
1: That?
0: Hallelujah. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying like that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க.
1: They sleep without, they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: when they pray they will have a
0: hallelujah hallelujah சில பேருக்கு ராத்திரியில் தூக்கலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: ஸோ வென் வி வென் யூ ஹியர் த மெசேஜ் யூ மே
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: அண்ட் யூ கேன் ஸ்லீப் வெல் அண்ட்
0: அலேலூயா
1: கெட் அப்.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட்.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: யூ ஸ்லீப் வெல் வென் யூ ஹியர் த மெசேஜ்.
0: அது இல்லை,
1: நாட் தட்.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலவேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We have stepped in September.
0: 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing
0: hallelujah etrayo nyaachikama na varamudiyada sunnala la aachi
1: all many sundays I could not come
0: ana kathri kirubila
1: by god's grace
0: oor nyaachikama uda thavaram vandten
1: I did not miss even a single sunday
0: hallelujah
1: hallelujah
0: oru udiyakar sonnar international pastor orthare
1: one minister of god
0: pastor paul kirvara neenga kudukura message neenga poi andha pattalathiliye kuduthukringala ya
1: you are giving the message only in
0: and 500 per dhaan ketittirukanga
1: they listen only 500
0: you veliya vandingala ethaniyo lakshakanagana makkal kekkuradhu kaathirukanga neenga enga poga maatringa
1: you are not going outside
0: hallelujah
1: lakhs of people
0: oru sunday uttittu vaanga
1: just leave one sunday and come
0: appdinu nariya per kootanga
1: many called
0: hallelujah na poi irukalam
1: I could have gone
0: hallelujah adhu nalla yosaniya da therinjathu
1: it's a good thought he has given
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people are less people
0: நான் என்ன சொன்னேன் உண்மைதான்
1: it is true
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் எதா செய்ய மாட்டாரா
1: with this small group hallelujah the lord
0: அப்படி நான் நினைக்கிறேன்
1: I believe that
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க
1: what do you think
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க,
1: நம்மள
0: ஆள விடுங்க
1: அப்படின்றீங்களா?
0: அல்லேலூயா, நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோன்னு சடங்காச்சாரம்
1: Sunday means it's a ritual.
0: CSC போறவங்கலாம் CSC க்கு போய்டுவாங்க.
1: Like going to CSC.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க?
1: Christians
0: சரி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம், முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually some people
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா
1: Sunday means
0: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு
1: let me show the head
0: என்னத்தை காமிச்சுட்டு
1: show the
0: தலைய காமிச்சுட்டு வந்துறலாம்
1: let me show the head and come
0: அப்படி சபைக்கு வரணும் இருக்காங்க
1: some they come to church
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க
1: how did you come
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா
1: you are not answering
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எப்படி வந்திருக்கீங்க
1: how did you come
0: சும்மா தலைய காமிச்சு வந்திருக்கீங்களா
1: have you come to show your head and go
0: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா
1: have you come to worship the lord
0: hallelujah amen
1: amen
0: ஆண்டவரே இன்றைக்கு மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்
1: lord I have come to talk to you
0: hallelujah Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துနေறாரு.
1: He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒண்ணும் வரல. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல, ஆண்டவர் அக்னிலயும் வரல காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்.
1: Let me go.
0: அப்படி நான் தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவாயில்ல.
1: Whatever it may be.
0: நான் ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவங்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking Alleluia. In a mild voice?
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take
0: a lot of கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்ல. ஆண்டவரோட சம்பவத்துல ரொம்ப உண்மையா சொல்லிறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில இந்த மைக்க கிக்கலாம் வாங்கி
1: the midst of everything
0: போட்டா பின்னாலகிறவன் சொல்றான்,
1: ஒண்ணுமே
0: கேட்கலையா, சத்தமே கேட்கல.
1: We could not hear properly.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
1: We could not hear.
0: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: Many they give report.
0: ஐயா ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
1: The Lord speaks through the mild voice.
0: மைக்கில தான் பேசுவாரு இல்ல.
1: Not on
0: us. அங்க உங்க கூட மெல்லிய சத்தத்துல பேசுவாரு.
1: When I talk here the Lord will talk through mild voice. How many of you are ready to listen?
0: காத்திரு கர்த்தர் பேசுவார்.
1: You wait, the Lord will speak.
0: Amen.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, My desire.
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
1: The Lord has said
0: ஊழியக்காரர்களுக்கு,
1: to the ministers of God,
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க, மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it.
0: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை.
1: My job is to
0: மேய்ச்சல கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்,
1: what are you supposed to do?
0: தண்ணி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்,
1: always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை,
1: bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்,
1: anger.
0: எரிச்சல்,
1: all
0: சண்டை,
1: kind of anger, fight,
0: குழப்பம்,
1: confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature?
0: Hallelujah.
1: Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல,
1: no divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
1: So we are transformed.
0: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
1: How many of you being transformed?
0: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்,
1: great change.
0: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன்ன அழைச்சிருக்கிறாரு.
1: For which the Lord has called you.
0: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: He has chosen you for that.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
1: when you read here,
0: எபேசியருக்கு நிருபத்தில்
1: Ephesians,
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1,
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.
0: Thank you.
1: enough. Please be seated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வர்றார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இத படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah.
1: ஒரு 1000 செய்தி இருக்கு. How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலேயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and every
0: வசனத்திலேயும்
1: every verse there may be
0: Hallelujah.
1: Hundreds of messages.
0: அது அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசமுள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார்.
1: Hallelujah.
0: என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
1: என்னன்னா,
0: அவர் சொன்னதுல இருந்து
1: from his
0: எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையினுடைய மகிமை என்ன மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: அண்ட் பிரைஸ்.
0: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால தான் வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான்
1: படிக்கிறேன். நான்
0: ஏதோ திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord to
0: talk. யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்கார கேட்டீங்களா சொல்லுவாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன்
1: Why we should wait for a long time?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாருன்னு
1: வச்சுங்க. Somebody gives some parcel.
0: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. என்ன உரிக்க வெங்காயம் உரிக்க வரைக்கும் வெங்காயம் சொல்றாங்களே, அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்புறம் என்ன பிரச்சனைங்கறாங்க?
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: அண்ட் தே கெப்ட் ஆன் ரிமூவிங் தட் ராப்பர்.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: ஒன் சைட் லெட் இட் பி.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: தி லார்ட்ஸ் வேர்ட்,
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: வாட் தி லார்ட் சேஸ்.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல உங்களுக்கு, ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்கிறேன்.
1: நாட் தி பாசல், ஐ ஹேவ் கிவன் தி ட்ரெஷர். அது
0: புதையல்,
1: இட்ஸ் எ ட்ரெஷர்.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig, you can find the treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there
0: ஒரு
1: in the treasure?
0: பொக்கிஷம் இருக்குது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have that treasure?
0: அது எப்போ வரும்?
1: When do you get it?
0: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
1: When you dig it, you will get it.
0: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
1: If you just read, you cannot get it.
0: அதனால தான் பிரியமானவர்களே, ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
1: Four of them said.
0: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதோ ஒன்னு பேசியிருப்பார்.
1: The Lord would have spoken to everyone.
0: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன கேட்டீங்க?
1: Today the Lord is revealing this.
0: இந்த இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசிச்சோம்?
1: The last verse.
0: அவர் இப்ப பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்,
1: the holy spirit,
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom.
0: நீங்க சினிமா பார்க்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம் எல்லாம் தேவையில்லை.
1: To read the comedy, need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story, need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
1: to read the Lord's word,
0: ஒரு ஞானம்,
1: the wisdom,
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
1: First Corinthians
0: ரெண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
1: From 9.
0: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலையும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
1: I asked a question, did you understand?
0: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
1: You started thinking.
0: Hallelujah. என்னவா இருக்கும்?
1: What would be?
0: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
1: What the Lord wants to talk to me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்,
1: I cannot see and you cannot.

0: வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் நம்மள சொல்றாரு.
1: Search the word of scripture, the Lord says.
0: என்ன ஏற்கனவே இத ஆராய்ஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர்.
1: The spirit of God searched already.
0: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
1: What did he search?
0: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
1: மாட்டான்.
0: படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க, யாராவது
1: you write down the verse,
0: type பண்ணிக்கங்க,
1: you can type,
0: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துங்க கையில,
1: copy and paste.
0: அது குறிப்பு பேர் கவிஞன்,
1: and the boy,
0: பெரிய புரட்சியாளன்,
1: maybe
0: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்,
1: and the big
0: எல்லாட்டி கொடுங்க போய்
1: poet and artist.
0: ஐயா அது என்ன சொல்லுது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க.
1: What it says,
0: நீங்க பெரிய படிப்பாளி தானே,
1: you are சொல்லுங்க. Wise man, come on, you think,
0: அப்படின் கேட்டு பாருங்க.
1: Just ask them,
0: அவங்க என்ன சொல்வாங்க.
1: What they say,
0: நீ கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க.
1: You just test them.
0: அவங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
1: They will not say the greatness of the word.
0: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: They teach only their intellectual knowledge.
0: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல.
1: Spirit of the Lord is not like
0: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கிறாரா,
1: which one he searches,
0: தேவனுக்குரியவைகளை,
1: and
0: hallelujah,
1: the things of God,
0: hallelujah,
1: the things of God,
0: amen. எப்படி சமைப்பது,
1: how to
0: ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம், நீங்க
1: you can read through online,
0: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன்னு இருக்கலாம்,
1: in online you can read everything.
0: ஆனா
1: but
0: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு?
1: Who is revealing the things of
0: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்.
1: Only the spirit of God can reveal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில,
1: in this portion,
0: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக,
1: in order to reveal the things of God.
0: Hallelujah. தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு?
1: What the spirit of the Lord does.
0: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்,
1: in order to reveal,
0: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
1: The spirit of the Lord is revealed in our lives.
0: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
1: I just give the note and then go home and read.
0: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
1: I won't say everything.
0: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்.
1: I just teach very important things.
0: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சகல எல்லாம் சொல்லுங்க, சகல.
1: You just say all.
0: சகல.
1: All.
0: அது எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left out.
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Hallelujah.
0: எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left.
0: சகலன் சொன்னா
1: all means.
0: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே.
1: Everything is included.
0: Hallelujah.
1: Amen.
0: அதுதான் ஆசீர்வாதம்.
1: That is the blessing.
0: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
1: What kind of blessings it is?
0: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
1: It's a spiritual blessing.
0: Hallelujah. Hallelujah. அன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
1: What man wants to try?
0: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்.
1: They want to do things through the flesh.
0: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது.
1: The world is appreciating them.
0: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்குறான், கப்பு கொடுக்குறான்.
1: And you people
0: தன்னுடைய தாலந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்.
1: By demonstrating the talents they get
0: prize. தன்னுடைய திறமைகளை,
1: the skill,
0: தம்முடைய ஆற்றல்களை,
1: by their skill,
0: தமக்கு இருக்கிறதான தாலந்துகளை,
1: by their talents,
0: மனுஷன் வெளிப்படுத்தி,
1: man reveals it.
0: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்.
1: Through which he has the place, that's all.
0: ஆனா
1: பட்
0: ஆண்டவர் பாத்தீங்கன்னா,
1: you look at the Lord,
0: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்.
1: He will not do anything through the
0: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்.
1: We are in the flesh.
0: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்ய கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்.
1: Spirit of the Lord should rule the body. The body should not rule the body.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் இந்த இப்ப நம்ம வாசிக்கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா,

0: முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given all spiritual blessings.
0: அது எங்க இருந்து வந்ததுங்க?
1: Where is it from?
0: அமெரிக்கால இருந்து வரல.
1: Not from America.
0: UK ல இருந்து வரல.
1: Not from UK.
0: சிங்கப்பூர்ல இருந்து வரல.
1: Not from Singapore.
0: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல.
1: Not from north or south.
0: எங்க இருந்து வந்திருக்கு?
1: Where from?
0: உன்னதங்களில்.
1: From above.
0: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
1: How many of you gone to
0: NASA-ல? விண்வெளிக்கு போயிருக்கான், செவ்வாய்க்கு போயிருக்கான், கிரகங்களுக்கு போயிருக்கான்.
1: From NASA they have gone to various planets.
0: யாராவது போயிருக்கானா?
1: Anybody gone to the higher places?
0: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
1: Is there any rocket to go to higher places? No.
0: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
1: No rocket.
0: ஒண்ணும் கிடையாது.
1: Nothing.
0: இயேசு ஒருவர் தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
1: Only Jesus went to the highest places.
0: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நான் மாத்திரம் இல்லப்பா.
1: Not only me.
0: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
1: வைத்திருக்கிறேன்.
0: உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the blessings from high above.
0: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: What kind of all these spiritual blessings?
0: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
1: Man is working hard for the money.
0: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட்டு கோர்ட்டா அலையறான்.
1: He is going to the court for the family.
0: போலீஸ் அலையறான்.
1: Police station.
0: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
1: He is running towards the man.
0: இவங்க உதவியை கேக்குறான், அவங்க உதவியை கேக்குறான்.
1: He is asking help to various people.
0: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
1: For a small thing they run here and there.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: தேவ பிள்ளையே,
1: child of God.
0: நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன்?
1: How I have blessed you.
0: நான் உன்னதங்களில்,
1: from most high places,
0: உன்னதங்களில்,
1: from most high places,
0: உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன்.
1: I have given all the spiritual blessings.
0: நீ தான் இன்னும் அனுபவிக்காம இருக்கிற.
1: You are not enjoying it.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்கு தான் மனக்கண்ணை திறக்க சொன்னாரு.
1: That's why the Lord said to open the inner eyes.
0: அது மாத்திரம் திறந்து பார்க்க கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
1: if you have that eyesight,
0: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
1: What is that? Shining forth.
0: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்.
1: Spiritual eyes.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
1: We go for a job.
0: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
1: What we say?
0: அய்யோயோ, not traffic பாத்தீங்களா?
1: What a traffic.
0: அய்யோயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
1: What a problem.
0: அய்யோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
1: What a fight there.
0: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
1: Lot of confusion.
0: TV, ayyo, TV open panna pathingala inga enna prachana nadakkudhu?
1: When you open the TV, what problems are going on?
0: Ayyo, ipdi patta kolam nadakkudhu pathingala?
1: Such a murder happening.
0: Idella endha kannla paathun irukrom?
1: By which eye you are looking?
0: Nammude sharira prakaramana kannla paathun irukrom?
1: With the bodily eye we are watching.
0: Idella paathun irukkum bodhu,
1: when you are looking at this, have a problem.
0: எப்படி பாப்பீங்க?
1: How will you look at that?
0: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
1: You will look at your bodily eye.
0: TV-ல நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
1: Whatever you looked at the
0: TV. அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
1: Because the same eye you are watching.
0: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
1: when you look at your problem through that same eye,
0: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
1: It will be like looking like that.
0: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put the wear the black glass.
0: பச்சையா தெரியுமா?
1: Everything will be black.
0: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: When you put the red glass.
0: சிவப்பா தான் தெரியும்.
1: You get only red colors.
0: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put spiritual.
0: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
1: You get spiritual secrets.
0: அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying.
0: தேவ ஜனமே,
1: God's people.
0: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
1: all blessings from heavenly places.
0: நீங்கள் சுதந்திரத்துக்கு வேண்டுமானால்,
1: if you want to inherit,
0: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
1: You have to look at that.
0: கண்ணை திறந்து பாரு.
1: Open your eyes and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறீங்களா இல்லையா?
1: Do you see that?
0: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
1: You are looking at the men, what they are doing.
0: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: We are looking at surroundings.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: No use of seeing.
0: நீ எதை பார்க்கணும்?
1: What you supposed to see?
0: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
1: open your spiritual eyes.
0: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
1: when you look at the blessings.
0: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
1: Then you will understand who are.
0: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிக்கா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா,
1: for what all these blessings?
0: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Just pray when you get problems.
0: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
1: Any problem means
0: சரியாயிடும்.
1: It will be okay.
0: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும்.
1: Any tribulation you pray about it and it will be all right.
0: ஏதோ கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Any problem comes you just pray.
0: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
1: One hour preaching is not necessary.
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: Everyone knows.
0: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும். வயிற்றுவலியா ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும்.
1: Stomach pain pray it will be okay.
0: பிள்ளைங்க அடங்கலையா ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும்.
1: If you are not controlled you pray it will be okay.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying here.
0: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
1: Already I said.
0: நம்ம ஜெபம் பண்ணி
1: by prayers
0: என்னத்தை சாதிச்சிருக்கோம் அதான் என்னுடைய கேள்வி.
1: What did we do?
0: ஏன் சாதிக்கல?
1: Why we are not?
0: ஏன் ஒண்ணும் நடக்கல?
1: Why things are not happening?
0: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
1: What are we praying?
0: Hallelujah. நமக்கே தெரியாது.
1: We don't know.
0: Amen.
1: Amen.
0: ஏதோ ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்றோம்.
1: Just pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா
1: but
0: நாம் யார் எதுக்காக ஜெபிக்கிறோம்?
1: Who are we? What for we are praying?
0: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது?
1: What kind of prayer?
0: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது
1: when you have that assurance
0: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில
1: then you pray
0: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க.
1: You will see a great miracle.
0: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்?
1: What are we reading here?
0: 4வது வசனத்துல தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நீ யாரு?
1: Who are you?
0: பெந்தகோஸ்தே விசுவாசி.
1: Pentecostal believer.
0: CSI விசுவாசி.
1: CSI believer.
0: Baptist church விசுவாசி.
1: Baptist church believer.
0: நான் அந்த church விசுவாசி.
1: Believer of that church.
0: இந்த church விசுவாசி இல்ல.
1: Believer of this church, no.
0: இங்க என்ன சொல்லி இருக்குது? உலக தோற்றத்திற்கு முன்னே.
1: Before the foundation of the world.
0: எப்போ?
1: When?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
1: The church is all right then I'll come.
0: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
1: If you are right you will come.
0: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
1: And what for the Lord has chosen then you will go there.
0: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
1: Don't say like that.
0: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா அங்க வைக்கட்டும்.
1: Wherever the Lord wants to keep me.
0: கல்யாணம் ஆனாலும் சரி.
1: Whether it is marriage.
0: வேலையானாலும் சரி.
1: Whether it is job.
0: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு.
1: How many of you know that the Lord has chosen?
0: நான் வரல.
1: I didn't come.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
1: I didn't choose you. You have.
0: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்.
1: I have chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. உங்க பொறுப்பு.
1: Your responsibility.
0: நீங்க தான் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க.
1: You have chosen me.
0: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
1: You are the responsible.
0: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
1: Have you talked with like that?
0: அதுவும் இப்போவா தெரிஞ்சுகிட்டாரு?
1: Is it now?
0: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Two Christians.
0: நம்ம பாஷையில பேச போனா.
1: In our language.
0: ஆதி கிறிஸ்தவன். நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
1: Are you Christian from beginning?
0: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
1: Generation generation.
0: பாதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
1: And half way means.
0: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல பாதி கிறிஸ்தவன இல்ல.
1: Not
0: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
1: The Lord has chosen you before the foundation of the world.
0: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
1: Otherwise you cannot come.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே.
1: Before the foundation of the world.
0: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி.
1: Before your parents name you.
0: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
1: My Lord has seen the bones.
0: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Before I was formed he has looked at me.
0: வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Amazingly the Lord has seen.
0: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
1: He knows who are you.
0: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows your figure.
0: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: God knows everything.
0: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
1: You are chosen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Not because of your ஏழை
0: விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Because you are poor.
0: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
1: Because you are educated.
0: நீ படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ.
1: Educated not educated.
0: Hallelujah.
1: Poor or rich.
0: ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
1: The Lord is choosing.
0: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 1 Corinthians 1.
0: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
1: The Lord has chosen
0: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை
1: and
0: இழிவானவைகளை
1: to despised
0: பைத்தியமானவைகளை
1: foolish things
0: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen.
0: அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்
1: the purpose
0: அவருக்கு தான் தெரியும்.
1: He knows.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: Man did not appoint, God has chosen you.
0: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான்னு சொல்லி அப்பாயிண்ட்மென்ட் கொடுக்கல.
1: Nobody appointed me.
0: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இங்க நிக்கிறேன் நான்.
1: God has chosen me. I am.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
1: if it is true God has chosen you.
0: ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
1: what for he has chosen you,
0: அதை நாம இங்க வாசித்தோம்.
1: That's what we read.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: There is a purpose to.
0: அந்த நோக்கம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, what is that intention?
0: அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், குற்றமில்லாதவர்களா இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: And you should be holy and without blame before him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்பா இருக்கணும்.
1: You have to be lovable.
0: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
1: You can be without.
0: பரிசுத்தமா இருக்கலாம்.
1: You can be holy.
0: நான் ரொம்ப பரிசுத்தம்.
1: I am holy.
0: ஆவிக்குரிய பெருமை.
1: Spiritual
0: pride. அன்பு இருக்காது. அன்பு இருக்காது.
1: There won't be any love.
0: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
1: And don't.
0: நான் பரிசுத்தவன்.
1: I am holy man.
0: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
1: You have to be holy.
0: அன்பாவும் இருக்கணும்.
1: You have to be.
0: அன்பில் பரிசுத்தம்.
1: Love in holiness.
0: Hallelujah. Yes, ரெண்டுத்தில் இருந்தார்.
1: The Lord was in both.
0: Amen.
1: Amen.
0: அப்புறம் எப்படி இருக்கணும்?
1: How?
0: குற்றம் இல்லாதவளாய்.
1: Without blame.
0: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
1: Always they are blaming me.
0: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: They may blame you.
0: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: World may blame you.
0: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
1: Anybody can blame.
0: ஆனால் பயப்படாதே.
1: But fear not.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் Yeah.
1: Who can blame you when the Lord has chosen you? They blamed you.
0: எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்.
1: Who will come against you, they will
0: come. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யா?
1: Who can blame when the Lord has chosen?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
1: when you read through,
0: அநேக காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Many things are told.
0: இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு
1: கேட்டீங்கன்னா, what for it is said.
0: Hallelujah. ஆவியானவர்,
1: Spirit of the Lord,
0: அவருடைய சித்தத்தின்படி,
1: according to his will,
0: Hallelujah, நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: He wants to lead us according to his will.
0: Hallelujah. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிட்டாரே, அதுக்கு அப்புறம் எப்பனா போன்னு விடுறது இல்ல.
1: Not just choosing you and leaving you.
0: உன்னை தெரிந்து கொண்டதனால,
1: because he has chosen,
0: இரவும் பகலும்,
1: night and day,
0: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
1: He is working for you.
0: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க.
1: 18 and 7.
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
1: கேட்டீங்களா? கிரேட்
0: BLESSING. அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
1: The Lord will do justice.
0: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
1: Many things I can say.
0: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் கேட்டீங்களா?
1: Why I am showing this?
0: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ,
1: what for the spirit of the Lord has chosen,
0: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
1: that purpose should be fulfilled.
0: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
1: and if it has to be fulfilled, what for he has chosen,
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to do?
0: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
1: We have to give room for the Holy Spirit.
0: Amen.
1: To work.
0: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
1: When the Holy Spirit works, what will happen?
0: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறபடி,
1: Isaiah 59 and 19.
0: வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு? கொடியேற்றுவார்.
1: When the enemy is coming like flood,
0: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
1: Night and day He is working for you.
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா,
1: in another word,
0: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்,
1: the spirit of the Lord,
0: hallelujah, உன் கூட இருக்கிறார்.
1: He is with you.
0: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
1: What a privilege it is.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: எனக்கு யாரும் உதவி இல்லைங்க.
1: No help.
0: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லைங்க.
1: No support.
0: எனக்கு எதுவும் இல்ல.
1: I don't have anything.
0: என்னால முடியல.
1: I can't do anything.
0: அது முடியல, இது முடியல.
1: This is not possible. That is not
0: possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
1: We just
0: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
1: We just murmuring.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
1: You not have anything.
0: Hallelujah.
1: Anybody.
0: நான் கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆனா எப்படி இருக்கிறேன்?
1: How I am.
0: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் போகிறேன்.
1: I am leaving.
0: நான் போய் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை, வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I go and then I send another comforter.
0: அவர் பார்த்துப்பாருங்க.
1: He will take care of you.
0: சொல்லுங்க பக்கத்துல பார்த்து.
1: You just
0: see. ஆவியானவரை பார்த்துங்க, கவலைப்படாதீங்க.
1: The spirit of the Lord can
0: சொல்லுங்க.
1: Look after you. Don't worry.
0: கவலையோட வந்திருக்கீங்களா?
1: Have you come with worries?
0: அவர் பார்த்துவார். சொல்லுங்க.
1: He will take care of
0: Hallelujah.
1: you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் பார்த்துவார்.
1: He will take care.
0: யாரு?
1: Who?
0: Hallelujah.
1: The spirit of the Lord will take care.
0: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ,
1: whoever is having that assurance,
0: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
1: They will not yet fear.
0: ஏன்னா அவர் உன்னை, நீ இல்ல,
1: not you,
0: அவர் உன்னை நடத்துகிறார்.
1: He leads you.
0: யோவான் எழுதின சுவிசேஷம்
1: Gospel of John
0: 16வது அதிகாரம்
1: 16
0: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 13
0: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
1: When the spirit of truth comes.
0: ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The spirit of the Lord will be with you and guide you.
0: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
1: He knows what to do for you.
0: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
1: They go to the sorcerers people.
0: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க ஐயா.
1: Please pray and tell me.
0: தீர்க்கதரிசனம்,
1: prophecy.
0: ஏதா சொல்லுங்க.
1: You say something.
0: யாராவது யார் வாயிலாவது ஏதா வருமா?
1: Anything will come from anyone.
0: யாரும் ஒண்ணும் சொல்ல தேவையில்லை.
1: Others need not say anything.
0: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: If the Lord is with you,
0: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: When the Lord is with you,
0: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
1: And he will teach you and
0: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
1: He will Hallelujah. do everything for you.
0: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
1: Nothing is impossible by
0: பலத்தினாலும் அல்ல,
1: Not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: Not by power,
0: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
1: But my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த 1 கொரிந்தியர்
1: 1 Corinthians
0: 1வது அதிகாரம்
1: Chapter 1
0: இப்போ 17வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா?
1: 17 we have read.
0: இப்போ வாசிங்க 14 15 வாசிங்க.
1: 14 and 15
0: சீக்கிரமாக
1: quickly.
0: இல்லங்க 1 கொரிந்தியர் இல்ல இல்ல சாரி எபேசியர்
1: எபேசியர்
0: எபேசியர் முதலாவது அதிகாரம்
1: எபேசியன்ஸ் 1
0: ஹalleluya சரி ஹalleluya இப்போ நல்ல கவனிங்க. இந்த எபேசியர்ல
1: எபேசியன்ஸ்
0: 17ல தான் நம்ம என்ன வாசித்தோம்?
1: 1 and 17
0: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுப்பார்னு வாசித்தோம்.
1: God may give you to the spirit of wisdom and revelation.
0: அது என்னன்றதை தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
1: 18 what it is.
0: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க.
1: That is very important.
0: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லம் எல்லாம் சொல்லுங்க.
1: According to the working of his
0: சத்துவத்தின்
1: mighty power.
0: வல்லமை
1: சொல்லுங்க.
0: பலத்த
1: Yes.
0: சத்துவத்தின்
1: மைட்டி பவர்.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: Once again.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
1: We are all weak.
0: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
1: இருக்கோம். Somewhere we are weak.
0: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமை செலுத்த கூடாது.
1: We should not glorify devil.
0: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
1: We have to say boldly to the devil.
0: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
1: Whatever I have.
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: I have the.
0: இப்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க.
1: Mighty power.
0: வல்லமையின்படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
1: To know the mighty power.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடத்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறார்கள். நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க,
1: வல்லமையின் மைட்டி பவர்,
0: மகா மேன்மையான சொல்லுங்க,
1: வல்லமையின்
0: மகா மேன்மையான
1: மைட்டி பவர்.
0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்குங்க ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: நீ பலவீனந்தான்.
1: Working of his mighty power.
0: ஆனா வல்லமையின் மகத்துவம்.
1: You are weak, but then
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: The power to
0: நீ ஞானத்துல குறைவுள்ளவன் தான்.
1: You may be weak.
0: ஆனா வல்லமையின் மேன்மை.
1: But the
0: மேன்மையான மகத்துவம்.
1: The greatness of his power.
0: இதெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு.
1: The Lord is keeping in you.
0: எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you and
0: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்தாவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்,
1: he is with me,
0: என்மேல் இருக்கிறார்,
1: he is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when before he was tested by
0: ஆவியானவர் கூடயே போயிட்டாரு.
1: The Lord is going with him.
0: கூடயே இருந்தாரு.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated this.
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலியாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of God,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: the power of the Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
1: the power of the Spirit.
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
1: Satan is testing,
0: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
1: whatever it is,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: திரும்புவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: நான் ஏறி வருவேன்,
1: I will come,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit, I will prevail,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: Hallelujah,
1: Hallelujah,
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
1: to overcome the gates,
0: Hallelujah, Amen,
1: Amen.
0: ரோமருக்கு நிருபம்
1: ரோமன்ஸ்
0: 8 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
1: 11
0: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living?
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living?
0: பழைய ஏற்பாட்டெல்லாம் வருவாரு போவாரு.
1: The Old Testament he comes and goes.
0: புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
1: The New Testament he is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்.
1: You are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு.
1: The Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
1: whatever
0: 24 மணி நேரமும்,
1: throughout 24 hours.
0: எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம்,
1: உனக்கு
0: எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
1: maybe no help.
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால தான் ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
1: Romans 8.
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding for
0: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: நீ சோர்ந்து போகும் பொழுது,
1: when you are frustrated,
0: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
1: when you struggle,
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது. ரோமர் 8:26 பாருங்க.
1: Romans 8 and 26.
0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
1: Spirit of the Lord is helping.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
1: Spirit of the Lord is interceding.
0: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினால் ஜீவிக்கும் பொழுது,
1: when we live with the power of God,
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு, எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது,
1: the power of God shadowed,
0: அவள் பரிசுத்த ஆவியினாலே பவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாளோ,
1: she brought forth the son of
0: God. அதே போல,
1: same way,
0: ஆவியானவர் மேல் இருக்கிறார்.
1: Spirit of the Lord is upon you.
0: இயேசு சொன்னார்.
1: Jesus said,
0: ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is upon me.
0: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is upon me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்.
1: I have come to deliver you.
0: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்.
1: God is saying to you,
0: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
1: Can't you live?
0: உன்னால் முடியாது.
1: ஆனால்
0: உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்,
1: but the Spirit of the Lord in us,
0: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
1: He makes you holy.
0: உன்னை சுத்திகரிக்கிறவர்.
1: He cleanses you.
0: பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும்பொழுது,
1: the Holy Spirit comes.
0: நியாய தீர்ப்பை குறித்து,
1: about the judgment,
0: குறித்து,
1: about the righteousness,
0: பாவத்தை குறித்து,
1: about the sin,
0: கண்டித்து உணர்த்துவார்.
1: He will rebuke and make you to understand.
0: யாருமே சொல்ல தேவையில்ல.
1: Others need not say.
0: கர்த்தர் சொல்வது பாவம்.
1: The Lord will say it is sin. It is wrong.
0: இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
1: The Lord doesn't
0: like. செய்யாது. ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
1: I'm going to finish.
0: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
1: What people do mistakes.
0: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
1: They commit sin against the Spirit of God.
0: Hallelujah. ஆண்டவரும் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is with us with
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நாம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்றோம்.
1: We forget the Spirit of the Lord.
0: அப்படிதான் செய்றாங்க அனனியா சப்ரா.
1: அனனியா சப்ரா, they did.
0: பொய் சொன்னாங்க.
1: They told lie.
0: அது பேதுருக்கு தெரியவா போகுது.
1: And Peter, whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது,
1: they deceived the offering.
0: அவன் என்ன வஞ்சிச்சிங்கன்னு சொல்லல பேதுரு.
1: He didn't say you are deceiving me.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What Peter said.
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: Acts
0: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
1: What Peter said.
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
1: Satan fill your heart.
0: அல்லேலூயா.
1: Why it so?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ, அப்பொழுதுதான் உடைய வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
1: Whenever the Satan enters in your life and make you to sin, the law
0: மனங்காக்கழுத்துள்ளவர்களே,
1: oh the rebellious,
0: நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
1: You grieve the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்,
1: why we are
0: Ephesians 5:30 வாசிக்கிறோம்,
1: Ephesians 5,
0: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: for the redemption,
0: உத்தரியாக பெற்ற அந்த பரிசுத்தாவியை,
1: the Holy Spirit,
0: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
1: You may be thinking nobody is watching.
0: என் புருஷனுக்கு தெரியாது,
1: my wife, என் மனைவிக்கு
0: தெரியாது,
1: my husband,
0: என் பிள்ளைக்கு தெரியாது,
1: children,
0: அப்பா அம்மாவுக்கு தெரியாது,
1: parents may not be knowing.
0: யாரும் என்ன பார்க்கல.
1: Others are not watching.
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
1: Spirit of the Lord is with you.
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
1: He is giving the witness.
0: Hallelujah. அவர் விட்டு நீ எங்கே போக முடியாது.
1: He cannot depart anywhere.
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்,
1: If you grieve
0: him, அவரை நீ விசனப்படுத்தினால்,
1: If you grieve him,
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்,
1: If you tell lie,
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
1: How can I help you?
0: தேவ பிள்ளையே,
1: Child of God,
0: கர்த்தர் சொல்றார்,
1: The Lord says,
0: மகனே மகளே,
1: My son and daughter,
0: வியாதி பெருசு இல்ல,
1: The sickness is not great.
0: பலவீனம் பெருசு இல்ல,
1: Weakness is not great.
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: The enemy is nothing.
0: தூசி.
1: Just dust.
0: வெள்ளம் போல அவன் வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்.
1: He may come like flood. There will be a flag.
0: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே.
1: But you grieve the Holy Spirit and shut the Holy Spirit.
0: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
1: Just glorify the Holy Spirit.
0: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: And the Spirit of glory.
0: தூஷிக்கப்படுவது இடம் கூடாது.
1: Don't be blasphemous.
0: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: The Spirit of glory is with you.
0: அவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்.
1: He lives in you.
0: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
1: Hebrews we read that
0: கிருபையின் ஆவி,
1: the spirit of grace,
0: சத்திய ஆவி,
1: the spirit of truth.
0: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
1: the spirit of glory,
0: அதை துக்கப்படுத்தாதே.
1: Don't grieve.
0: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
1: He wants to help.
0: எல்லாரும் எழுந்திருங்க.
1: Shall we all stand?
0: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
1: Have the determination.
0: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
1: I will take victory.
0: என்னுடைய ஜெபத்தில ஒரு வெற்றி.
1: Victory in prayer.
0: என் வாழ்க்கையில ஒரு வெற்றி.
1: Victory in life.
0: எனக்கு ஜீவியத்துல ஒரு வெற்றி.
1: Victory in my life.
0: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
1: Though there are lions.
0: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not fear.
0: நான் கவலைப்பட மாட்டேன்.
1: I will not worry.
0: ஏனென்றால்
1: because
0: ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
1: I honor the spirit of God.
0: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
1: I honor the spirit of God.
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
1: I will not grieve.
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
1: I will not grieve.
0: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
1: I will not.
0: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
1: You are resisting the Holy Spirit.
0: எதிர்த்து நிற்காதே.
1: Don't resist.
0: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு.
1: How many times he spoke.
0: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
1: But you are opposing.
0: எதிர்த்து நிற்காதே.
1: You are resisting.
0: விசனப்படுத்தாதே.
1: Don't grieve.
0: துக்கப்படுத்தாதே.
1: Don't grieve the Holy Spirit.
0: அவருக்கு விட்டு கொடுத்து பார்.
1: Come on, give room to him.
0: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
1: Look at that.
0: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
1: Miracles after miracles.
0: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
1: Blessings after blessings.
0: நிரம்பி வழியும்.
1: Till be overflowing.
0: நீ இல்ல, நீ இல்ல.
1: Not you. அது
0: ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
1: But the Lord will do it.
0: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
1: ஒருபோரும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே, பரிசுத்தாவிக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாங்கள் பரிசுத்தாவை நாங்கள் மகிமைப்படுத்தின எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீர் திறந்து பிரகாசிப்பித்து உம்முடைய மேன்மையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். பரிசுத்தாவியரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு நீர் உணர்த்துகிறீர் ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ள நீர் வழி நடத்துகிற ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பந்தி நீர் ஆசீர்வதியோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக

அந்த தாவீது ராஜா யுத்தத்திற்கு போக முன்னால் ஆசாரியர்கள் ஜெபித்த ஜெபம்தான் சங்கீதம் 20. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், வெற்றியையும் காண செய்தார்.